நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 3 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை. மத்தியில 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50.

அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மாட்சி.

0: அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மாட்சி.
1: குறள் அமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல்.

0: 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம். மின்கல தொழில்நுட்பம் எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகன சுந்தரம் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் குறித்த சிற்றுரை. நகர்வலத்தில் ஈ நலம் செயலி எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகானம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜுனாகத் எஸ் குமாரவேல் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. மனவளக்கலை பேராசிரியர் வி ஆறுசாமி அவர்களின் உரை. காலை 9 அரங்கிசை. திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின். திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். ஜோதி காமத் அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரைதளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். மலையேற்றமும் மன உறுதியே. பன்முக திறமையாளரான பத்திரிகை எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். ஆயில் புலிங் பற்றிய தகவல் உங்களுக்காக. ஆரோக்கிய உணவு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் பி ஹேமா அவர்கள். 2:15 திரைகாலம், 2:40 விளையாட்டு அரங்கம். யோகா கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாலம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 6:40 தரைவழி ஒலிபரப்பில் லீட்ஸ் ஹெடிங்கலி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 101.4 FM ரெயின்போவில் மாலை 6:30 இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். எமது இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம். மொபைல் ஆப்பில் 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. தொடர்வது 6 செய்திச் சுருக்கம்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப்படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு INDA கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலம்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 இணைத்து அனும் நலவே கேட்க. வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள்.

0: பிரதான அருவி, புலி அருவி, ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 6 பகுதி. குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. என் ரவிகிரண் அவர்களின் சித்திரவீண இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். பெண்களின் உடல் நலம் குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் சௌமியா ரவி அவர்களுடன் நேர்முகம். சென்னை வானொலியின் FM கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசைமலர் ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு. திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயவிநியாசம். டிசிபி பிரபு, கொரக்கதண்டலம் கே எஸ் திருநாவுக்கரசு ஆகியோரின் தவில் இசை, சதுஸ்ர ஜாதி திரிபுடத்தாளம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 5:00 அரங்கிசையில் ஸ்வர்ண ரேதாஸ் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், தியாகத்தின் தீபம் ஜான்சிராணி. உரை வழங்குபவர் எஸ் ஆர் திவ்யதர்ஷினி, உயிரி தொழில்நுட்பத்தில் அறிவியலின் வளர்ச்சி. உரை வழங்குபவர் ஐ அத்சயா, அறம் புகட்டிய அவ்வையின் மடி. உரை வழங்குபவர் எஸ் உத்ரா.

எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாக

0: மலையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும், ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரேனும் குறை கூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைபிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த 10 முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் TL மகராஜன் பாடியுள்ள பாடல்.

இசையால் இறைவனை வணங்கினோம் வழிபாடு நிகழ்ச்சியில். மீண்டும் வழிபாடு நாளை காலை 6:15.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:35. இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 3 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, உயிர்மை வேளாண்மையில் மண்வளத்தை அதிகப்படுத்தலாம். இதற்கு பசுந்தால் உரமிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, சீமை அகத்தி, தட்டை பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தால் உரமிடுதல் ஆகும். பசுந்தால் உரப்பயிர்கள் பயிறு வகை பயிர்கள் குடும்பத்தை சார்ந்தவையாகும். இவை ரைசோபியம் பாக்டீரியாவின் உதவியுடன் காற்றில் உள்ள தலைச்சத்தை வேர்முடிச்சுகளில் சேமிக்கின்றன. அவற்றை மண்ணுக்குள் மடக்கி உழுவதால் 1 நிலப்பரப்பில் 16 முதல் 32 தலைச்சத்து கிடைக்கிறது. தலைச்சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கக கரிமச்சத்தையும் மண்ணுக்கு அளிக்கிறது. பசுந்தால் உரப்பயிர்களை பயன்படுத்த முடியாத சூழலில் பசுந்தலை உரப்பயிர்களான புங்கம், வேம்பு ஆகியவற்றின் இலைகளை சேகரித்து மண்ணில் இட்டு மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்க செய்யலாம்.
1: நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். உள்ளங்கையை தண்ணீரில் நனைத்து பின் நாற்றங்காலில் 12 பயிர்களின் மேல் கையை கொண்டு செல்ல வேண்டும். 12 இலைப்பேனின் எண்ணிக்கை 60 கடந்துவிட்டால் தயாமித்தாட்சம் 25%, நனையும் குறுனை ஹெக்டருக்கு 100 தெளிக்க வேண்டும். தெருவிளக்கிற்கு அருகில் நாற்றங்கால் அமைக்கக்கூடாது. 1 6 என்ற அளவில் மண்ணெண்ணை பயன்படுத்தி கூண்டு புழுவை கட்டுப்படுத்தலாம். இளம் பயிர்களின் குறுக்கே கயிறை போட்டு இழுத்தால்

0: கூன்வண்டுகள் நீரில் விழுந்துவிடும். இலை மடக்கு புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுணிகளை பயிர் நடவு செய்து 37, 44 மற்றும் 51 நாட்களில் மொத்தம் 3 முறை ஒரு ஹெக்டருக்கு 100,000 முட்டை ஒட்டுணிகள் என்ற அளவில் விட வேண்டும். நடுவதற்கு முன் நாற்றுகளின் நுனியை கிள்ளி குருத்துப்பூச்சி முட்டை குவியல்களை அழிக்க வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, ஐந்திலை கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஐந்திலை கரைசல் தயாரிக்க வேப்பிலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு, சோற்றுக்கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த ஐந்திலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் ஐந்திலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் 3G கரைசலை பயன்படுத்தியிருந்தால் அடுத்து 15 நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்தவிதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது. இது பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கிறது.
0: விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைகோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போல மண்புழு உரமானது செடிகள் வளர்வதற்கு தேவையான சக்திகளை அளிக்கும். அதே போல ட்ரைகோடெர்மா விரிடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். அப்பொழுதுதான் செடிகளானது செழிப்பாக நன்றாக வளரும்.
2: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட 1 வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சி அடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை

0: மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை இரண்டாவது களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்றுநோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர்

0: திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்

0: நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: ஆஸ்பெஸ்டாஸ் என்கின்ற கல்நார் என்பது இயற்கையிலேயே பூமியில் அதிக அளவு காணப்படும் சிலிகேட் தாதுவாகும். கல்நார் என்பது ஆஸ்பெஸ்டாஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்நார் ஒரு குறிப்பிட்ட வகை பாறைகளில் அதிக அளவு உள்ளது. இப்பாறைகளில் உள்ள கல்நாரை பிரித்தெடுத்து நன்கு அரைத்து வேண்டிய வடிவங்களில் கல்நார் தகடுகள் செய்யப்படுகின்றன. வணிக ரீதியில் பயன்படுத்தப்படும் கல்நார்களில் 90% கிரைசோலைட் வகையை சேர்ந்தது. நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, அமிலங்களால் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது. இத்தகைய பண்புகளினால் கல்நார் தொழிற்சாலைகளில் மிக அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கல்நார் முதலில் வட அமெரிக்க நாடுகளில் 18 பயன்படுத்தப்பட்டது. கல்நார் மிக அதிக அளவில் கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் 5,000 மேற்பட்ட பொருட்கள் கல்நாரில் தயாரிக்கப்படுகின்றன. கல்நாரால் ஏற்படும் பாதிப்புகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிக அளவில் ஏற்படுகின்றன. அவற்றில் முக்கியமானது ஆஸ்பெஸ்டாசிஸ், மீசோதெலியாமா, நுரையீரல் புற்றுநோய். ஆஸ்பெஸ்டாசிஸ் என்பது கல்நார் துகள்களை கொண்ட காற்றினை சுவாசிப்பதால் ஏற்படும் ஒரு வகை நுரையீரல் நோயாகும். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வறட்டு, இருமல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. இந்நோய்க்கு தகுந்த சிகிச்சை ஏதும் கிடையாது. மீசோதெலியோமா என்பது நுரையீரலுக்கும் குடலுக்கும் இடையே காணப்படும் உதரவிதானத்தில் ஏற்படும் ஒரு வகை புற்றுநோயாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாளை அறிந்து கொள்வோம்.

0: இனி தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையை கேட்டோம். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 77%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 820 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹர்ட்ஸ் அலைவரிசைகளில். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை புலரும் வேளை இது. நமக்கு நாமே நீதிபதியாயிருப்போம், மகிழ்ச்சி கொள்வோம் என்கிறார் மகாத்மா காந்தி. நமக்கு நாமே நீதிபதியாயிருப்போம், மகிழ்ச்சி கொள்வோம். நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம் மின்கல தொழில்நுட்பம் தகவல்கள் வழங்குகிறார் எம் ராஜலட்சுமி அவர்கள்.
2: மின்கலம் என்பது மின் சாதனங்களுக்கு ஆற்றல் அளிப்பதற்காக வெளிப்புற இணைப்புகளுடன் கூடிய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்வேதியியல் செல்களை கொண்ட ஒரு மின் ஆற்றல் மூலமாகும். ஒரு மின்கலம் ஆற்றலை வழங்கும் போது அதன் நேர்மின் முனை எதிர்மின் முனையாகவும் அதன் எதிர்மின் முனை நேர்மின் முனையாகவும் இருக்கும். வரலாற்று ரீதியாக மின்கலம் என்ற சொல் குறிப்பாக பல செல்களை கொண்ட ஒரு சாதனத்தை குறிக்கும். இருப்பினும் அதன் பயன்பாடு ஒற்றை செல்லால் ஆன சாதனங்களையும் உள்ளடக்கும் வகையில் மாற்றமடைந்துள்ளது. முதன்மை மின்கலன்கள் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு அப்புறப்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் மின்னிறக்கத்தின் போது மின் முனை பொருட்களை மீள முடியாதபடி மாற்றப்படுகிறது. கைவிளக்குகள் மற்றும் பலவிதமான கையடக்க மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் கார மின்கலன் இதற்கு ஒரு பொதுவான உதாரணமாகும். இரண்டாம் நிலை மின்கலன்களை செலுத்தப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தி பலமுறை மின்னிறக்கம் மற்றும் மீள் மின்னேற்றம் செய்ய முடியும். எதிர் மின்னோட்டத்தின் மூலம் மின் முனைகளின் அசல் கலவையை மீட்டெடுக்க முடியும். உள்ளெரிப்பு இயந்திர வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஈய அமில தானியங்கி மின்கலன் மற்றும் கையடக்க மின்னணு சாதனங்கள் மற்றும் மின்சார கார்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் அயன் மின்கலங்கள் ஆகியவை இதற்கு

0: உபகரணங்கள் ஆகும். பேட்டரிகள் பல வடிவங்களிலும் அளவுகளிலும் வருகின்றன. செவிப்புலன் கருவிகள் மற்றும் கை கடிகாரங்களுக்கு ஆற்றலளிக்க பயன்படும் மிகச்சிறிய மின்கலன்கள் முதல் மிகப்பெரிய அளவில் தொலைபேசி நிலையங்கள் மற்றும் கணினி தரவு மையங்களுக்கு மாற்று அல்லது அவசரகால மின்சாரத்தை வழங்கும் அரை அளவிலான பிரம்மாண்டமான பேட்டரி தொகுப்புகள் வரை அவை பரந்துள்ளன. பெட்ரோல் போன்ற பொதுவான எரிபொருட்களுடன் ஒப்பிடும்போது பேட்டரிகள் மிக குறைந்த தன் ஆற்றலை கொண்டுள்ளன. பெஞ்சமின் பிராங்க்ளின் முதன் முதலில் 1749 இணைக்கப்பட்ட லேடன் ஜார் மின்தேக்கிகளின் தொகுப்பை பயன்படுத்தி மின்சாரத்துடன் பரிசோதனையை செய்து கொண்டிருந்த போது பேட்டரி என்ற சொல்லை பயன்படுத்தினார். சேமிப்பு கலன்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் ஒரு வலுவான மின்னூட்டத்தை சேமிக்க முடியும். மேலும் இது வெளிப்படும் போது அதிக சக்தி உண்டாகும். ஆரம்பகால பேட்டரிகள் சோதனை நோக்கங்களுக்காக மிகவும் மதிப்புமிக்கதாக இருந்த போதிலும் நடைமுறையில் அவற்றின் மின்னழுத்தங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தன. மேலும் அவை ஒரு பெரிய மின்னோட்டத்தை ஒரு நிலையான காலத்திற்கு வழங்க முடியாது. 1836 பிரிட்டிஷ் வேதியியலாளர் ஜான் ஃபிரெடரிக் டேனியல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட டேனியல் செல் மின்சாரத்தின் முதல் நடைமுறை மூலமாகும். இது ஒரு தொழில்துறை தரநிலையாக மாறியது மற்றும் மின்சார தந்தி நெட்வொர்க்குகளுக்கான சக்தி மூலமாக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2009 சோதனை செய்யப்பட்ட பேட்டரி தொழில்நுட்பம் மிக வேகமான சார்ஜிங் மற்றும் ஆற்றல் விநியோகத்தை வழங்கியது. பிறகு 2024 5 10% முதல் 80% வரை சார்ஜ் செய்யக்கூடிய மின்சார கார்களுக்கான முன்மாதிரி பேட்டரி ஒன்று நிரூபிக்கப்பட்டது. ஒரு பேட்டரி உற்பத்திக்கும் பயன்பாட்டிற்கும் இடையில் எவ்வளவு காலம் அதன் செயல்திறனை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை விவரிக்க ஷெல்ஃப் லைஃப் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பேட்டரி வெடிப்பானது பொதுவாக தவறான பயன்பாடு அல்லது செயலிழப்பு காரணமாக ஏற்படுகிறது. ஐரோப்பிய பாராளுமன்றம் 2026 முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விற்கப்படும் அனைத்து மின் சாதனங்களையும் நுகர்வோர் பேட்டரிகளை எளிதாக அகற்றி மாற்றக்கூடிய வகையில் வடிவமைக்க உற்பத்தியாளர்களை கட்டாயப்படுத்தும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியது. மின்கல தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் என்பது நவீன உலகத்தின் ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் மிக முக்கியமான அறிவியல் வளர்ச்சியாகும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். மின்கல தொழில்நுட்பம் தகவல்கள் வழங்கினார் எம் ராஜலட்சுமி அவர்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் மாலை 6:40 லீட்ஸ் ஹெடிங்கல் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 7:05.

0: புது மனிதன் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருந்த பாடல்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: மக்கள் எத்தகைய தொழில் செய்து பொருள் ஈட்டினாலும் தம் உணவின் பொருட்டு உழவரிடமே செல்லும் நிலை. இச்சிறப்பு கருதியே திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உடவே தலை என்பார். உழுதொழில் நீக்கி பிற தொழில் செய்பவர் யாவரையும் தாங்குவதால் உழவர் உலகத்தாராகிய தேர்க்கு அச்சாணி போன்றவர். இறப்போர் சுற்றமும் புறப்போர் குற்றமும் உழவிடை விளைப்போர் என்று இளங்கோவடிகள் உழவரை பாராட்டினர். அக்கால காவிரி பூம்பட்டினத்தில் உழவர் விளைவித்த விளைபொருள் புதிந்த மூட்டைகளும் பிறவும் மிகுதியாக அடுக்கப்பட்டு இருந்ததாக பட்டினப்பாலை பகர்கிறது. கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டிய வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகு. உழவுத் தொழிலின் முக்கியத்துவம் உணர்ந்த தமிழ் வேந்தர்கள் ஆறுகளை அகலப்படுத்தினர், கரைகளை உயர்த்தினர், கால்வாய்களை வெட்டுவித்தனர், ஏரிகளையும் குளங்களையும் தொட்டனர். உழவருள் உழுது உண்போரும் உழுவித்து உண்போரும் என இரு வகையினர் என விளங்கினர். உழுவித்து உண்போருள் சிறந்தவர்கள் வேள் என்னும் சிறப்பு பட்டம் பெற்று விளங்கினர். பெருநில கிழார்கள் தமிழ் வேந்தர்தம் ஆட்சிக்கு துணையாக விளங்கினர். சங்க இலக்கியத்தில் நெய்தல் தொழில் பற்றி பல இடங்களில் பேசப்படுகின்றது. பருத்தி நூல் பட்டு நூல் கொண்டு ஆடைகள் நெய்யப்பட்டன. இதை குறித்து இளங்கோவடிகள் ஊர்கான் காதையில் நூலினும் மயிரினும் நுழைநூர் பட்டினும் பால் வகை தெரியா பன்னூர் அடுக்கத்து நறுமடி செறிந்த அறுவை வீதி என்று உரைக்கிறார். ஆடைகளில் பூத்தொழில் செய்யும் வழக்கமும் சங்க காலத்தில் இருந்தது. அக்காலத்தில் கோசிகம் பீதகம் நுண்துகில் சித்திர கம்பி பொன்னெழுத்து முதலான பல வகை ஆடைகள் நெய்யப்பட்டன. பட்டு உடைகளின் கரைகளில் திரள முடிந்த முடிகள் அழகு பெற விளங்கின என்பதை புறநர் ஆற்றுப்படையில் வரும் கொட்டை கரைய

0: பட்டுடை என்னும் தொடரால் நாம் அறியலாம். அவிர் துகில் புறையும் அவ்வெள்ளருவி இழை ஓடிய வழி தெரியாதவாறு நுண்மையான ஆடைகள் நெய்யப்பட்டன என்பதை நோக்கு நுழை கல்லா நுண்மைய பூக்கணிந்து அறவுரி அன்ன அறுவை என்று பொருணராற்றுப்படை வரிகள் மூலம் நாம் அறியலாம். பருத்தி நூல் நூற்கும் பெண்டீர் பருத்தி பெண்டு என்று அழைக்கப்பட்டனர். ஆளில் பெண்டீர் தாளின் செய்த நுணங்கு நுண்பணுவல் நற்றினை கணவரை இழந்த மகளிர் இத்தொழிலில் ஈடுபட்டு இருந்தனர். ஆடைக்கு அறுவை என்ற பெயர் வழக்கில் இருந்தது. ஆடை நெய்தோர் அறுவையர் என்று அழைக்கப்பட்டனர். அக்காலத்தில் அரசியல் அலுவலர் சட்டை அணிந்திருந்தனர் என்பதை முல்லைப்பாட்டில் மெய்ப்பை புக்க வெறுவரும் தோற்றத்து என்னும் வரிகள் காட்டும். சட்டைக்கு மெய்ப்பை என்று பெயர். பாண்டியனுடைய பொற்கொள்ளன் சட்டை மெய்ப்பை அணிந்திருந்தான் என்று இளங்கோவடிகளும் கூறுகிறார். சட்டைக்கு வழங்கிய மற்றொரு பெயர் கஞ்சுகம் என்பதாகும். இவ்வுண்மையை காவர் தொழுது கஞ்சுகன் உரைப்போன் என்று மணிமேகலையும் கஞ்சுக முதல்வர் என்று சிலம்பும் உரைக்கின்றன. அக்கால தையற்காரர் துன்னக்காரர் என்று அழைக்கப்பட்டனர். அணிகள தொழில் சங்ககாலத்தில் வாழ்ந்த தமிழர் பொன் அணிகளையும் கல் இழைத்த அணிகளையும் அணிந்து விளங்கினர். மன்னன் அணிந்திருந்த மணிமுடியும் அரசமாதேவியர் அணிந்திருந்த அணிகளும் சீரிய வேலைப்பாட்டுடன் விளங்கின. வணிகப் பெருமக்கள் வீடுகளிலும் சிறந்த அணிகலன்கள் பயன்படுத்தப்பட்டன. கண்ணகியின் கார் சிலம்புக்குள் மாணிக்க கற்கள் வைக்கப்பட்டு இருந்தமையே இதற்கு சான்று.
1: தமிழமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: இன்றிரவு 7:30 நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் உழவர் உலகம் காய்கறி சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 6 பகுதி குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா. விஜயகுமார் அவர்களின் உரை இடம்பெறும்.

0: நேரம் 7:14:55. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொன்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீட்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு

0: இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கடைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
2: மக்களுக்கு

0: தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மெயில் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடியது உங்களுக்காக. அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ, கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: சமூகத்தின் துடிப்பை அறியவும், அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
1: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை, கும்பகோணம், வேலூர், பண்பலை வரிசைகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் தொடர்கிறது.
4: ஆரோக்கிய வாழ்விற்கு
5: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
6: யோகா, தியானம், பிராணாயாம பயிற்சிகள் அப்படின்னு சொன்னாலே ஏதோ வயசுல பெரியவங்க, முதிய வயதுடையவர்கள், இல்ல ரொம்ப நாட்பட்ட நோய் உள்ளவர்களுக்கானது என்றுதான் நம்ம வந்து நிறைய பேர் அசியூம் பண்ணிக்கிறோம். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறது சமீப காலங்கள்ல நம்மளை சுத்தி, நம்ம வாடுற இடங்கள் எல்லா இடத்துலயும் நம்மளை சுத்தி பள்ளிகள்ல வந்து தனியா யோகாக்கென்றே தனியான கிளாஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் சம்மர் யோகா கிளாஸஸ் அப்படிங்கிற அறிவிப்பையும் நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ஸோ இதுல இருந்து யோகால வந்து குழந்தைகள் எவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டுறாங்க, குழந்தைகளை விட அவங்களுடைய பெற்றவர்கள் எவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டி குழந்தைகளை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்றத பார்க்கும்போது ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சூழ்நிலை தான் அது. 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இதுக்கு வேற அர்த்தம் இருந்தாலும் இப்போ நம்ம யோகாக்கு இந்த பழமொழி ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஏன்னா 5 வயசுல உடலை வளைச்சு செய்யக்கூடிய பயிற்சிகள் அந்த குழந்தைகள் 5 வயசுல அவங்க செய்யும் போது அவங்க 50 வயசுல அவங்களுடைய உடலினுடைய பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மைக்கு ரொம்பவே உதவும். பிற்காலத்துல பல உடல் நோய்களிலிருந்து அவங்க வெளியே வருவதற்கு இந்த சிறிய வயது முதல் அவங்க செய்யக்கூடிய பயிற்சி மிக மிக உதவி செய்யும். குழந்தைகளுக்கான யோகா உடல் செயல்பாடு மன அழுத்தம் இல்லாம இருக்க செய்யவும், நினைவாற்றல் அதிகரிக்க செய்யவும் ஒரு சிறந்த வழியாகும். இதில் வேடிக்கையான, அதாவது வயசுக்கு ஏற்ற ஆசனங்கள், வேடிக்கையான பெயரோடு கூடிய நிறைய ஆசனங்கள் குழந்தைகளுக்கு உள்ளன. இது அவர்களுக்கு கற்பதில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். முதல்ல விருக்ஷாசனம், அதாவது ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம், மர ஆசனம்.

இது சிறுவர்களின் சமநிலை மற்றும் கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகரிக்க உதவுகிறது. அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய ADHD குழந்தைகள் நிறைய பேர் இப்ப நம்ம வந்து பாக்குறோம். ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளும் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. சோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆசனா விருக்ஷாசனா என்பது அவங்களுக்கு நல்ல பயன் அளிக்கும். பூனை ஆசனம், மார்ஜரி ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனை ஆசனம் சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணமாகவும் நுரையீரல் வலுப்பெறவும் இந்த ஒரு ஆசனம் உதவுகிறது.

0: பூனை ஆசனம் சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணமாகவும் நுரையீரல் வலுப்பெறவும் இந்த ஒரு ஆசனம் உதவுகிறது. உஸ்ட்ராசனம் என்று சொல்லக்கூடிய கேமல் போஸ், கேமல் மாதிரி பின்னாடி குழந்தைகளை வளைய வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். இது பின்னோக்கி வளையும் ஆசனம். இது நுரையீரலை நன்கு பலம் பெற செய்யும். அவர்களுடைய முதுகு தண்டு நன்கு பலம் பெறும். மண்டுகாசனம் என்று சொல்லக்கூடிய தவளை போஸ், ஃப்ராக் போஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு. இது நல்ல செரிமானத்தை மேம்படுத்துகிறது, குழந்தைகளுடைய கட் ஹெல்த், குடல் இயக்கத்தை நன்கு சீர் செய்கின்றது. பக்த கோணாசனம், பட்டர்ஃபிளை போஸ், இது தொடை பகுதியை நன்கு பலம் பெற செய்கிறோம். பட்டர்ஃபிளை மாதிரி அவங்க தொடைகளை விரிச்சு ஃபிளாப் பண்ணி அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இது விளையாட்டா செய்வாங்க குழந்தைங்க. இது அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். கால் தசைகள் தொடைகள் எல்லாமே பலம் பெற்று அவங்க ஓடி ஆடி விளையாடுவதற்கு ரொம்பவே உதவி செய்யும். லயன் போஸ், சிங்காசனம், இது வந்து த்ரோட் மசில்ஸ், அவங்களுடைய தொண்டை பகுதியில இருக்கிற எல்லா தசைகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி குழந்தைகளுக்கு வந்து செய்யறதுக்கும் அவங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். அவங்களுக்கு அந்த தொற்று, தொண்டையில வந்து அடிக்கடி வரக்கூடிய தொற்றிலிருந்து இது வந்து நல்லாவே பாதுகாக்கும். டவுன்வர்ட் ஃபேசிங் டாக், அதோமுக்த ஸ்வானாசனம், இது முதுகெலும்பு பலம் பெற செய்யும். தலைக்கு நல்ல பிளட் ஃப்ளோ நிறைய செல்லும். பசங்க வந்து தலைகீழா வந்து ஒரு இன்வெர்டடான ஒரு மவுண்டன் போஸ் மாதிரி செய்வாங்க. இதனால என்னன்னா தலைக்கு வந்து பிளட் ஃப்ளோ நிறைய போகும். அதனால மூளை செல்கள் வந்து ஒரு புத்துணர்வு பெற்று மெமரி பவர் நன்கு அவங்களுக்கு வளரும். மவுண்டன் போஸ், மலையாசனம், இதுவும் குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு ஆசனம். பிரிட்ஜ் போஸ் என்று சொல்லக்கூடிய சேதுபந்தாசனம், இது அவர்களது முதுகு பகுதி மற்றும் இடுப்பு பகுதியை நன்கு வளைத்து நெகிழ்வாக்க உதவக்கூடிய ஒரு ஆசனம். சவாசனம், இது உடலை தளர்த்தும் பயிற்சி. யோக ஆசனங்கள் பயிற்சி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கடைசியா செய்யக்கூடிய ஒரு பயிற்சி உடலை தளர்த்துதல் அல்லது சவாசனம். இது ரொம்ப மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆசனம். ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளுக்கு ரொம்பவும் பயனளிக்கக்கூடிய ஒரு போஸ் இது.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம், சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்தில் இங்கிலாந்து அரசி ரெண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3rd William, அவர் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெலாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார். அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி வக்கீல் ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க.

0: ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா, என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டும் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: சட்டம் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். நேரம் 7:38. இன்று காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா?
2: ஒலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: அறிவியல் சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: புத்தம் புது காலையில் தொடர்கிறது உங்கள் கவனத்திற்கு.

0: நேர்களை நீ கேட்கிறது பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பு போராடுவதற்கான உலக தினம் குறித்த சிற்றுரை.
1: ஆம், இந்த பூமியில் ஐந்தில் இரண்டு பங்கு நிலம் வறண்ட நிலம். இங்கு நீர் ஆதாரங்கள் குறைவு. ஆனால் இவை பாலை நிலங்கள் அல்ல. உலகின் 8 பில்லியன் மக்களில் 2 பில்லியன் மக்களின் வாழ்விடம் இந்த வறண்ட நிலங்கள். இந்த வறண்ட நிலங்களின் மண் வளம் அழிந்து அவை மெதுமெதுவாய் பாலைவனங்களாய் மாறி வருகின்றன. பாலைவனம் என்றதும் நீங்கள் அலையலையாய் படிந்த மணல் பரப்பும் புழுதி காற்றும் நொடியில் தோன்றி நொடியில் மறையும் மணற்கொன்றும் உள்ள பகுதிகளை மட்டும் கற்பனை செய்யாதீர்கள். வறண்ட பாறைகள், கற்கள், சிறு குன்றுகள், மேடு பள்ளங்கள் இவற்றுடன் பசுமை என்பதன் அடையாளம் சற்றும் இல்லாத சிலி நாட்டின் தென்பகுதி அடகாமா பாலைவனம் என்று அழைக்கப்படுகின்றது. கோபி பாலைவனம் சீனாவில் உள்ளது. சுட்டெரிக்கும் வெயில் இல்லை, கடும் குளிர். பாறைகளும் குன்றுகளும் சிதறி காணப்படவில்லை. வெறும் கட்டாந்தரை, பசுமையற்ற கட்டாந்தரை. இவை இயற்கையின் புவியியல் அமைப்புகள். ஆனால் வளம் நிறைந்த செழுமையான நிலப்பகுதிகளும் மெதுமெதுவாய் பாலை நிலங்களாயுள்ளன. 6 முதல் 12 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பிலான செழுமையான நிலம் எந்த தாவரத்தையும் வாழ அனுமதிக்காத நிலமாய் மாறியுள்ளது. வளம் நிறைந்த நிலத்தை பாலை நிலமாக்குவதை இயற்கை செய்கின்றது, நாமும் செய்கின்றோம். இந்த விளைநிலங்கள் பாலை நிலங்களாய் மாறுவதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 17ஆம் தேதியை வறட்சி மற்றும் பாலை நிலங்கள் அதிகரிப்பதற்கு எதிரான சர்வதேச நாளாய் அனுசரித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றது. ஒரு மண்ணின் உயிர் தன்மையை நிர்ணயிப்பதும் காப்பதும் தாவரங்கள் ஆகும். அது புல், புதர், செடிகள், கொடிகள், மரங்கள் என எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இவை மண்ணின் ஈரத்தன்மையை காத்து அதில் நுண்ணுயிரிகளை வாழ வைக்கின்றன. இந்த நுண்ணுயிரிகள் மடியும் தாவரங்களை சிதைத்து தாவரங்கள் வளர உதவுகின்றன. நிலத்தின் மேற்பரப்பில் வளம் வாய்ந்த மண் உருவாக 1000 ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் தாவரங்கள் மேய்ச்சல், உணவு, எரிபொருள், வணிக பயன்பாடு இவற்றிற்காய் அழிக்கப்படும் போது வளம் வாய்ந்த மண் பாதுகாப்பு அற்றதாகின்றது. வேகமாய் வீசும் காற்று இம்மண்ணை அடித்து சென்று விடுகின்றது. காற்றின் அரிமானம் பாலை நிலங்கள் உருவாக ஒரு முக்கிய காரணம். காடுகள் அழிவும் பாலை நிலங்கள் தோன்ற காரணமாய் அமைகின்றன. வேகமாய் வீசும் காற்றை தடுத்து அதன் வேகத்தை குறைக்க மரங்கள் உதவுகின்றன. மண் அரிமானத்தை தவிர்க்க வரப்பு ஓரங்கள், வறண்ட நிலப்பகுதிகள் ஆகியவற்றில் மரங்களை நடுவது இவை காற்றின் வேகத்தை குறைத்து மண் அரிமானத்தை தவிர்க்கின்றன. சில வகை தாவரங்களின் வேர்கள் காற்றிலுள்ள நைட்ரஜனை வேரில் சேமித்து அதன் மூலம் நில வளத்தை மேம்படுத்துகின்றன. இத்தாவரங்களை பயிரிடுவது நிலம் இழந்த வளத்தை மீட்டு தரும். சுருக்கமாய் கூற வேண்டுமானால் நாம் வாழ வேண்டுமானால் சூழலை வாழ வைப்போம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் குறித்த சிற்றுரை.

0: இடம்பெற்றது உங்கள் கவனத்திற்கு.
1: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.

0: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
3: நகர்வலம்.
4: ஈநலம் செயலி, மக்களின் ஆரோக்கியத்தை காக்கும் டிஜிட்டல் நண்பன்.
2: இன்றைய நல்வாய்ப்பான நன்னாளில் நம் தமிழக மக்களின் ஆரோக்கியத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான தொழில்நுட்ப கருவியை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கப் போகிறோம். தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையால் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஈநலம் செயலி பற்றிதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இன்றைய உலகம் டிஜிட்டல் மயமாகிவிட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். காலை எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு வகையில் தொழில்நுட்பத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு வங்கிக்கு சென்று பணம் எடுக்கவோ அல்லது அரசு அலுவலகங்களில் சான்றிதழ்கள் பெறவோ நாம் நீண்ட வரிசையில் காத்து கிடக்க வேண்டியிருந்தது. ஆனால் இன்று ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன் மூலம் உலகமே நமது கைக்குள் சுருங்கிவிட்டது. கல்வி, வணிகம், பொழுதுபோக்கு, போக்குவரத்து, அரசு சேவைகள் என அனைத்தும் இன்று டிஜிட்டல் பாதையில் அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த டிஜிட்டல் புரட்சியின் மிக முக்கியமான வரவேற்கத்தக்க ஒரு மைல்கல்லாகத்தான் மருத்துவத்துறையின் இந்த டிஜிட்டல் மாற்றம் பார்க்கப்படுகிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற நமது முன்னோர்களின் பழமொழிகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் தமிழக அரசு மக்களின் உடல் நலனை பேணிக்காக்க இந்த ஈநலம் செயலியை உருவாக்கியுள்ளது. இது வெறும் பொழுதுபோக்கிற்கான ஆப் அல்ல, இது ஒவ்வொரு தமிழரின் உயிரை காக்கும் ஒரு டிஜிட்டல் கேடயம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து மருத்துவ தரவுகளையும் காகிதமில்லா முறையில் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பது கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் தாலுகா மருத்துவமனைகள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி போன்ற மாபெரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வரை அனைத்தையும் ஒரே இணைய நெட்வொர்க்கில் இணைப்பது, ஒரு நோயாளி ஒரு கிராமத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு மேல் சிகிச்சைக்காக நகரத்து மருத்துவமனைக்கு சென்றால் அவரது தரவுகள் தானாகவே அங்குள்ள மருத்துவரின் கணினிக்கு சென்றுவிடும் வசதியை ஏற்படுத்துவது, மீண்டும் மீண்டும் ஒரே பரிசோதனையை செய்வதை தவிர்ப்பதன் மூலம் ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவை குறைப்பது, துல்லியமான மருத்துவ தகவல்களை வழங்குவதன் மூலம் மருத்துவர்கள் மிக சரியான முடிவை உடனே எடுக்க வழிவகை செய்தல். இந்த ஈநலம் செயலியை பயன்படுத்துவது மிகவும் எளிதானது. ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தெரிந்த யார் வேண்டுமானாலும் இதனை சில நிமிடங்களில் இயக்கிவிடலாம். அதன் முழுமையான வழிமுறைகள் இதோ. பதிவிறக்கம் செய்தல். முதலில் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் மொபைலில் உள்ள ஆப் ஸ்டோர் பகுதிக்கு சென்று ஈநலம் என்று ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்து தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். கைபேசி எண் பதிவு. செயலியை திறந்தவுடன் உங்களுடைய பயன்பாட்டில் உள்ள 10 இலக்க மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். ஓடிபி சரிபார்ப்பு. உங்களது பாதுகாப்பு கருதி நீங்கள் உள்ளிட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு தற்காலிக ரகசிய எண் குறுஞ்செய்தியாக வரும். அதனை செயலியில் உள்ளீடு செய்து சரிபார்க்க வேண்டும். அடிப்படை விவரங்கள், அதன் பிறகு பயனாளரின் பெயர், வயது, பாலினம், முகவரி மற்றும் அவசர காலத்தில் தொடர்பு கொள்ள வேண்டியவரின் மொபைல் எண் போன்ற அடிப்படை விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும்.

0: மருத்துவ அடையாள அட்டை இணைப்பு. இந்த செயலியில் உங்களின் மருத்துவ பதிவுகளை ஒருங்கிணைக்க உங்கள் அடையாள விவரங்கள் மற்றும் மத்திய அரசின் ABHA ஹெல்த் ஐடி ஆகியவற்றை இணைப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இதன் மூலம் உங்களது தனிப்பட்ட சுகாதார கணக்கு முழுமையடைகிறது. ஈநலம் செயலியை பற்றி பேசும்போது நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ABHA ஹெல்த் ஐடி ஆகும். ABHA என்பதன் விரிவாக்கம் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் என்பதாகும். இது இந்திய அரசால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்படும் 14 இலக்க தனித்துவமான ஒரு தேசிய சுகாதார அடையாள எண் ஆகும். நமது நாட்டிற்கு எப்படி ஆதார் எண் ஒரு பொதுவான அடையாளமாக இருக்கிறதோ அதேபோல மருத்துவத்துறைக்கான ஒரு பிரத்யேக அடையாளம்தான் இந்த ABHA எண். நாம் எப்படி நமது முக்கிய ஆவணங்களை கூகுள் டிரைவ் அல்லது டிஜிலாக்கரில் சேமிக்கிறோமோ அதேபோல நமது உடல்நலம் சார்ந்த அத்தனை அறிக்கைகளையும் பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பான தளம்தான் இது. இதன் மூலம் நீங்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கு சென்று சிகிச்சை பெற்றாலும் உங்கள் அனுமதியோடு மருத்துவர்கள் உங்கள் முழு மருத்துவ வரலாற்றையும் ஒரே நொடியில் கணினியில் பார்த்துவிட முடியும். காகிதங்களை சுமக்கும் பாரத்தை இது முற்றிலும் ஒழிக்கிறது. இந்த செயலியால் பொதுமக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் பட்டியலிட முடியாதவை. தமிழக அரசின் இந்த ஈநலம் செயலியை பயன்படுத்துவோம். நமது குடும்பத்தின் மருத்துவ பதிவுகளை டிஜிட்டல் முறையில் பாதுகாப்போம்.
1: ஈநலம் செயலி, மக்களின் ஆரோக்கியத்தை காக்கும் டிஜிட்டல் நண்பன். எழுதியவர் எஸ் கணேசன், வாசித்தவர் மரியம்.
2: சென்று வந்தோம் நகர்வலம்.
3: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
4: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
3: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
4: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 7:50:45.

0: புத்தம் புது காலையில் தொடர்கிறது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட தண்டபாணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். உலகெங்கும் பல நிலைகளில் கிடைக்கும் நீரில் 97% கடலிலும் உப்பு நீர் ஏரிகளிலும் உள்ளவை. 2.15% நீர் வானுயர்ந்த மலை முகடுகளிலும் வட தென்துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகளாகவும் பனிப்பாறைகளாகவும் முடங்கி கிடக்கின்றன. ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குழாய் கிணறுகள் ஆகியவற்றில் கிடைக்கும் நல்ல தண்ணீரின் அளவு 0.615% மட்டுமேனு ஒரு புள்ளி விவரம். ஆச்சரியமா இருக்குல்ல, நமக்கு கிடைக்கிற நல்ல தண்ணீரின் அளவு 1% குறைவானது. இந்த தண்ணியை வச்சுத்தான் உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களும் வாழ்கின்றன. காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் மாசுபாடு, வேகமாக அழிந்து வரும் காடுகள், பறிபோகும் இயற்கை வளங்கள், மக்கள் தொகை பெருக்கம் என உலக அளவில் நீரின் அளவு குறைந்து வருவதற்கான காரணங்கள் ஏராளமாக சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் மனித சமூகம் உருவாக்கியுள்ள உற்பத்தி முறையும் அது சார்ந்த வர்த்தக முறையும் தான் இந்த நிலை, அதாவது நல்ல தண்ணீரின் அளவு குறைந்ததற்கான முக்கிய காரணமாக. இன்றைய மனித சமூகம் இயற்கையிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கு. ஏன், மனிதனே சக மனிதனிடம் இருந்து விலகி அந்நியப்பட்டு தானே இருக்கிறான்.
2: சைதாப்பேட்டை தண்டபாணி ஐயா,
3: இதை நாம நகர்ப்புறங்கள்ல நல்லாவே பார்க்குறோம். அண்டை வீட்டார் யார், என்ன செய்யறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே இல்லை. ஏதாவது அபாயம், இயற்கை இடர்பாடு வந்தாதான் சக மனிதர்களை தேடுறான், இல்லைன்னா எனக்கென்னன்னு சுயநலமாகவே வாழ்கிறான். முற்காலத்திலெல்லாம் கொடுத்து வாங்கினான், பார்த்து பழகினான், மனிதநேயம் இருந்தது. இன்றைய காலகட்டம்லாம் ஏதோ மெஷின் கணக்கில் இருக்கு, மனிதனும் மெஷினாக மாறிட்டான். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். நீரின் நிலையும் அப்படித்தான், நீர்நிலை வட்டம்ங்கிறாங்க. இதில் நீர் நீராவியாகி மேகமாகி மழையாகிறது, மீண்டும் மழை நீராகி நீராவியாகிறது. இந்த நீர் வட்டம் நிலைத்திருப்பது நம்ம எல்லோருக்கும் மிகவும் அவசியமானது. இந்த புவி

0: இருப்பிற்கு அவசியமானது. நீரின்றி அமையாது உலகு, பொன்மொழி நாம் அறிந்த ஒன்றுதான். நீர் வட்டம் ஏற்பட முக்கிய காரணமே சூரியனின் வெப்பம்தான். சூரிய வெப்பம் கடல் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை நீராவியாக்குது. இந்த நீராவி வாயுமண்டலத்தை அடையும் போது மேகம் என்ற பெயரை பெறுது. இந்த மேகங்கள் குளிர்விக்கப்படும் போது மலை முகடுகளில் பனியாக பெய்கிறது. நிலத்திலும் கடற்பரப்பிலும் மழையாக பொழிகிறது. நிலத்தில் மழையாக பெய்த நீரின் பெரும்பகுதி நிலப்பரப்பின் தன்மைக்கு ஏற்ப ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் குளங்களாகவும் உருவாகி அவை மிகும்போது இறுதியில கடலை வந்து அடைகின்றன. நிலத்தின் உட்பகுதியில் பெய்த மழை நீரின் ஒரு சிறு பகுதி நிலத்தின் உள்ள போய் நிலத்தடி நீராகுது. இது இன்னும் அதிகரிக்கணும்.
1: தண்டபாணி ஐயா,
0: மனித இனம் கூடுதலா நிலத்தடி நீரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். வங்கியில நம்ம கணக்குல பணம் இருந்தா தான் நாம எடுத்து செலவு செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தடி நீரையும் எடுத்து உபயோகப்படுத்திட்டோம்னா அப்புறம் குறகாலம் எப்படி போகும்? நம்ம காலம் கூட பாட்டில் தண்ணி பபுள் தண்ணின்னு விலைக்கு வாங்கி கூட போயிடும். ஆனால் நமது சந்ததியினர் காலம் எப்படி போகும்? அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமைத்து தருவது நமது கடமை இல்லையா? சிந்திப்பீர், செயல்படுவீர். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம் 8:02. சென்னை மத்திய அலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். உன்னுடன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடியுள்ள பாடல்.

0: இன்று காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-8-6458 0444-249-8-6458
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். திரைக்கானத்தில் தொடர்ந்து மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல்
1: ஆகாஷ்.

0: the headlines once again. Prime Minister Narendra Modi calls on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Prime Minister Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Avion, France today. Himachal Pradesh, Uttarakhand, Delhi, Uttar Pradesh, Haryana and Rajasthan reach consensus on implementation of long-pending Keshau Dam project to revive Yamuna River. National Testing Agency warns candidates against fake NEET re-exam paper leak claims. IMD issues orange alert for heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in men's cricket, India to take on Afghanistan in second ODI of three-match series in Lucknow this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
7: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜூனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள்.
8: 1981 முதல் இயங்கி வரும் தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை விவசாயிகளுக்காகவும் தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்துறைக்காகவும் தென்னை சார் பொருட்களுக்கான சந்தைப்படுத்தல், திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி வருகின்றது. அவற்றில் தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் தொடர்பான சில திட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். முதலில் நம்ம தென்னை தொழில்நுட்ப இயக்கம், டெக்னாலஜி மிஷன் ஆன் கோகனட் அப்படின்ற ஸ்கீமை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீமு கீழே முக்கியமாக தென்னை சார் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் பல்வகைப்படுத்துதலுக்காக தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. இளநீரை பக்குவப்படுத்திட்டு அதை பேக்கெட்ல அடைச்சு பேக்கேஜ்டு டெண்டர் கோகனட் வாட்டராக நம்ம சேல் பண்ணலாம். அதே மாதிரி உலர வைக்கப்பட்ட தேங்காய் பொடி, டெசிகேட்டட் கோகனட் பவுடர், தேங்காய் பால், தேங்காய் பால் பொடி, தேங்காய் பால் கிரீம், நேட்டடி கொக்கோ, தேங்காய் தண்ணியிலேருந்து செய்கிற வினிகர், நீரா தென்னையிலேருந்து நீரா பானம் எடுக்க, அதிலிருந்து உண்டாகிற நீரா சர்க்கரை மற்றும் பல பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு தேவையான சிரட்டை பொடி, சிரட்டை கறி, செறிவூட்டப்பட்ட சிரட்டை கறி ஆகிய பொருட்களையும் நம்ம வந்துட்டு சென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இதுக்காக கோகனட் போர்டிலிருந்து 5 கோடி வரைக்கும் நம்ம சப்சிடி மானியம் கிடைக்கும். இதுக்கு இது கிரெடிட் லிங்க்டு பேக் ஹண்டட் சப்சிடி, அதாவது நம்ம பேங்க்ல நம்ம லோன் எடுத்துட்டு அந்த லோன் சாங்ஷன் ஆகிற கூட டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம அது கூட சப்மிட் பண்ணும். இந்த திட்டத்தின் கீழே நமக்கு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு ஆகிற செலவு 25% நமக்கு மானியமா கிடைக்கும். MIDH கைட்லைன்ல ஹையர் காஸ்ட் நாம் ஏரியா டிஃபைன் பண்ணிருக்கிற ஏரியால 50% வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் 50% வரைக்கும் கிடைக்கும், நமக்கு மானியம் கிடைக்கும். ஆனா 5 கோடி அப்படின்றது வந்துட்டு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தேங்காய் சார்ந்த பொருட்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான பில்டிங் காஸ்ட், எஃப்ளுயன் ட்ரீட்மெண்ட் பிளான்டான காஸ்ட், எலக்ட்ரிபிகேஷன், டிஜி செக்டி, டிரான்ஸ்பார்மர், சோலார் எனர்ஜி சிஸ்டம், ஃபயர் கண்ட்ரோல், இதுக்காகிற செலவையும் நம்ம மானியத்துக்கான கணக்கீட்டுக்காக எடுத்துக்கிறோம். இந்த திட்டத்துக்கு கீழே மானியம் பெற விரும்புறவங்க தென்னை வளர்ச்சி வாரியத்தோட கோகனட் போர்டு .gov.in COCONUTBOARD.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இருக்கிற விண்ணப்பப்படியும் கூட இணைக்க வேண்டிய மற்ற ஆவணங்கள் போன்ற விவரங்களை பெறலாம். இந்த மானியம் கோகனட் போர்டோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டியில அனுமதிக்கு பிறகு நமக்கு கடன் ஸ்பான்சர் பண்ண வங்கி, தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் பயணியில் டாக்டர் ஆகிய முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 2 அல்லது 3 தவைகள்ல நம்ம பேங்க் லோன் அக்கௌண்ட்ல வாரியம் மூலமா செலுத்தப்படும். கடந்த 2024-25 வரைக்கும் 50 லட்சமா இருந்த மானியம் 2025-26 இருந்து 5 கோடியா உயர்த்தப்பட்டிருக்கு.

திட்டத்தில் தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், கம்பெனிகள், பார்ட்னர்ஷிப் ஃபிரம்ஸ், எல்எல்பி என எல்லா தரப்பில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தி தென்னை சார் பொருட்கள் உற்பத்தி செஞ்சு லாபம் ஈட்டினார். பெரும்பான்மையான மதிப்பு கூட்டப்பட்ட தென்னைசார் பொருட்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கிறதால அவர்களுக்கு உள்நாட்டிலேயே பெருநகரங்கள், நகரங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நல்ல சந்தை மதிப்பு இருக்கு. அது போலவே பார்த்தீங்கன்னா கடந்த 2024-25 ஆண்டு மட்டுமே 8,692 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து தென்னைசார் பொருட்கள் ஏற்றுமதியாயிருக்கு. இதில் இளநீர், தேங்காய், பதப்படுத்தப்பட்ட பல்வகையான தேங்காய் சார்ந்த உணவு மற்றும் தொழில் பொருட்கள் 50% மேல இருக்கு. அதே மாதிரி மீதமுள்ள 4,343 கோடி ரூபாய் அளவுக்கான தென்னை நார் சார்ந்த பொருட்களும் ஏற்றுமதியாயிருக்கு. தேங்காய் சார்ந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய பல தொழில்நுட்பங்கள் நம்ம நாட்டிலேயே புகழ்பெற்ற அரசு நிறுவனங்களால உண்டாக்கப்பட்டிருக்கு. தென்னை வளர்ச்சி வாரியத்தோட தொழில்நுட்ப நிறுவனம் கேரளால எர்ணாகுளத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதுலயும் உங்களுக்கு குறைந்த கட்டண அளவுல தொழில்நுட்பங்கள் கிடைக்கும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்னு நிறைய மாநிலங்கள்ல இந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு தென்னை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் லாபகரமாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல நிலையில் எட்டியிருக்கு. இதே போலவே தென்னை சார் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் பல்பைப்படுத்துதல், தென்னையை பாதிக்கும் பூச்சி மற்றும் நோய்கள் மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பம் உண்டாக்குதல், தற்போதுள்ள தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்கான ஆராய்ச்சி, பயிற்சி, செயல் விளக்கம் ஆகிய தலைப்புகளையும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சென்னை வளர்ச்சி வாரியம் நிதி உதவி அளித்து வருகிறது. தேங்காய் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு மானியம் அளிக்கிறதோடு மட்டுமல்லாம தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான சந்தையை எளிமைப்படுத்துறது, விரிவாக்கம் செய்யறது, ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் அதுக்கு தகுந்த திட்டங்களையும் சென்னை வளர்ச்சி வாரியம் செயல்படுத்தி வருது. உள்நாட்டு மார்க்கெட் செயின் டெவலப்மெண்ட் மற்றும் விரிவாக்கத்துக்கான வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை பெருநகரங்கள் மற்றும் உரிய நகரங்களை நடத்துவது, வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கம் அமைத்து பங்கு பெறுவது போன்ற நடவடிக்கைகளையும் வாரியம் செயல்படுத்தது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு பயண செலவுகள், தங்குமிட செலவுகள், தினப்படி தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மாதிரிக்காகவும் விற்பனைக்காகவும் கொண்டு வர ஆகும் செலவுகளில் சில குறிப்பிட்ட வரம்புகளுடன் திருப்பி அளிக்கப்படுது. மேலும் தென்னை வளர்ச்சி வாரியம் அல்லாத மற்ற நிறுவனங்கள் நடத்தும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தொழில் முனைவோர்கள் பங்கு பெற ஆகும் குறிப்பிட்ட செலவின தொகைகளை திரும்ப வழங்கும் இந்த திட்டத்தில் வழிவகைகள் இருக்கு. அடுத்ததாக தற்போது இயங்கி வரும் தேங்காய் சார்ந்த தொழிற்சாலைகளிலே 10 பேர் கொண்ட பயிற்சி பெறுநர்களின் மனித திறன் மேம்பாட்டிற்காக 30 நாட்களுக்கான பயிற்சி, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அளிக்கவும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை ஊக்குவித்து அவற்றுக்கு வலுவூட்டி அவங்க உறுப்பினர் விவசாயிகளிடம் தேங்காயை கொள்முதல் செய்து சந்தைப்படுத்துறதுக்காக கொள்முதல் மையங்களை ஆரம்பிக்கவும் வழிவகை செய்யுது. இந்த கொள்முதல் மையங்களை ஆரம்பிக்கிற செலவில் 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம இந்த அமைப்புகளுக்கு வழங்கப்படுது. குறைந்தபட்சம் 50 சதுர மீட்டர் அளவிலான ஷெட்டு, கிடங்கு, தராசுகள், அலுவலக மேசை, நாற்காலி, மட்டி உரிக்கும் இயந்திரம், தேங்காய்களை சுமைக்க தள்ளுவண்டி, கூடைகள், மற்ற செலவுகள் இதில் அடங்கும். இது உழவர்களை விலை நிர்ணயம் செய்பவர்களா மாத்த பெருமளவு உதவுது. மேலும் உருண்டை கோப்பர, எண்ணெய் கோப்பர, மட்டை செதுக்கப்பட்ட குறைந்தபட்ச பதப்படுத்தப்பட்ட இளநீர் உண்டாக்கும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், தொழில் முனைவோர்களுக்கும் 50% மானியம் 3 லட்சம் வரைக்கும் வழங்க திட்டங்களும் இருக்கு. தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோட சந்தை பெருக்கத்துக்காக தொழில் முனைவோரும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளும் விற்பனை நிலையங்கள், சேல்ஸ் கியோஸ்க் இல்லைனா சேல்ஸ் அவுட்லெட் அமைக்கிறதுக்கான உள்கட்டமைப்பு செலவுகளில் 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. தொழில் முனைவோர் தங்களோட இந்த நிலையங்களில் பொருட்களை சந்தைப்படுத்தலாம். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உற்பத்தி செய்யலனாலும் மற்ற கம்பெனிகள் தயாரிக்கிற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பனையும் செய்யலாம். விற்பனை நிலையத்திற்கான பர்னிச்சர், அலமாரி, அடுக்குகள், பெயர் பலகை, குளிர்சாதன பெட்டி, இதர மின்சாதன அமைப்புகள் ஆகியவற்றுக்கான செலவுகளில் 50 லட்சம் 3 லட்சத்துக்கு மிகாம திரும்ப வழங்கப்படுது. இதற்கான இடம் சொந்தமாகவோ இல்லைனா 5 வருஷம் குத்தகையிலோ அந்த நிறுவனத்தோட பெயரில் இருக்கணும். குறைந்தபட்சம் 60 சதுர அடி இடமாக இருக்கணும். நிரந்தர அல்லது பகுதி நிரந்தர கட்டமைப்பாக இருக்கணும். தேங்காய் எண்ணெய், உலர்த்திய தேங்காய் பொடி, தேங்காய் துருவல், தேங்காய் சிப்ஸ், தேங்காய் பால், தேங்காய் பால் பொருட்கள், இளநீர், தேங்காய் எண்ணெய், நீராபானம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட நீராப் பொருட்கள், தென்னை மரம் மற்றும் சிரட்டை சார்ந்த அழகு, கைவினை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற பலவிதமான பொருட்கள்ல இங்கே கண்டிப்பா கிடைக்கிறது. மேலும் தினமும் வாங்கி விற்பனை செய்யும் பொருட்களோட அளவுகள், வரவு செலவு கணக்குகள் அனைத்தையும் உரிய பதிவேடுகளையும் ஜிஎஸ்டி ரசீதுகளையும் பதிவு செய்யணும். இதற்கான விண்ணப்பம் படிவும் கூட விரிவான செயல்திட்ட அறிக்கை, நிறுவனத்தோட பதிவு சான்றிதழ், இடத்திற்கான

0: ஆதாரம், நிலையத்தை நடத்தும் மனித வளம் போன்றவற்றை நிச்சய வாரியத்திற்கு சமர்ப்பிக்கணும். இந்நேரில் ஆர்வம் செய்து நிர்வாக ஒப்புதல் தரப்படும். 3 மாத காலம் நல்லபடியாகவும் லாபகரமான நிறுவனத்தை நடத்திய பிறகு அதற்கான ஆவணங்களை வாரியத்திற்கு சமர்ப்பிக்கிறப்போ ஆய்வு செய்து திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் உரிய மானியம் வழங்கப்படும். ஒரு நிறுவனத்துக்கு அதிகபட்சமா இந்தியாவில் எங்கே வேணாலும் 5 நிலையங்கள் வரைக்கும் அமைக்க நிதி உதவி அளிக்கப்படுது. அடுத்ததான் நாம ஏற்றுமதி ஊக்குவிப்பிற்கான சென்னை வளர்ச்சி வாரியத்தோட திட்டங்களை குறித்து பார்க்கலாம். சென்னை வளர்ச்சி வாரியம் 1/4/2009 முதல் தென்னை நார் மற்றும் நார்பொருட்கள் அல்லாத தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி ஒப்புப்பு கவுன்சிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற தேங்காய் சார்ந்த பொருட்களை வெளிநாட்டில் விளம்பரப்படுத்தவும் அதோட சந்தைப்படுத்துதலை விரிவாக்கம் செய்யறதுக்காகவும் சென்னை வளர்ச்சி வாரியம் ஏற்றுமதியாளர்களாக சாத்தியமுள்ளவங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் கருத்தரங்கம் பயிலரங்கம் நடத்துது. இதேபோல சர்வதேச வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கில் அமைக்கப்பட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்தியாவில் இருக்கும் தொழில் முனைவோரை அங்கே அரங்கத்தில் பங்கு பெற அழைக்குது. பல வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய தூரத்தோட உதவியோட தென்னை வளர்ச்சி வாரியம் வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை நடத்திட்டு வருது. சர்வதேச நுகர்வோர் கண்காட்சியிலையும் அதே மாதிரி இந்த வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பிலையும் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு 50% விமான செலவு, தங்குமிட செலவு, விளம்பர பொருட்கள் அச்சுடுதல் போன்றவற்றுக்கான செலவையும் ஒரு குறிப்பிட்ட உச்சவரம்போடு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி தருது. இது பன்னாட்டு அரங்கில தமது பொருட்களை விளம்பரத்துக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் இது பெரும் உதவியா இருக்கு. தென்னை வளர்ச்சி வாரியம் பங்கு பெறாத சர்வதேச கண்காட்சியில தொழில் முனைவோர்கள் பங்கு பெறதுக்கு விருப்பப்பட்டா அவங்களுக்கும் 50% அந்த இடத்திற்கான வாடகை 1,00,000 ரூபாய் வரைக்கும் மற்ற இதர செலவுகளான விமான செலவு, தங்குமிட செலவு அவையும் நம்ம வரம்புக்கு உட்பட்டு அவங்களுக்கு திருப்பி வழங்கப்படுது. தேங்காய் சார்ந்த பொருட்களின் சந்தை மேம்பாட்டிற்கான ஒரு பாகமாக உணவு பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் சுகாதார நடைமுறைகளை ஊக்குவிக்கும் விதமாக உற்பத்தியாளர்களுக்கு ISO, FSSC, OHSAS, FSAI, HACCP மற்ற இயற்கை முறை பொருட்கள், நியாயமான வர்த்தகம் போன்ற தரச்சான்றிதழ்களை பெற ஆகும் செலவில் 50% ரூபாய் 5 லட்சத்திற்கு மிகாமல் வழங்கப்படுகிறது. மேலும் வணிக பெயர் மேம்பாட்டிற்காக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறைக்காக 25 லட்சம் வரையிலான 100% நிதியுதவியும் இதர குழுமங்கள் நிறுவனங்களுக்காக 15 லட்சம் வரையிலான 50% நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. இவற்றில் இணையதள உருவாக்கம், பார்கோட், QR கோட், RFID டேகிங், இணைய வழி விளம்பரம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, சமூக ஊடகம், இன்ன பிற டிஜிட்டல் சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காகவும் செய்தித்தாள்கள், இதழ்கள், தொலைக்காட்சி, வானொலி, ரயில்வே அறிவிப்புகள் போன்ற மக்கள் ஊடகம் மூலமாகவும் துண்டு பிரசுரங்கள், சிற்றேடுகள், சிறு பிரசுரங்கள், சோரொட்டிகள், செய்தித்தாள் சிறைகள், இதழ் இணைப்புகள் போன்ற அச்சுப்பொருட்களுக்காகவும் அச்சிட்ட மற்றும் மின்னணு விளம்பர பலகைகள், பேருந்து, மெட்ரோ ரயில் பலகைகளில் விளம்பரம் போன்ற வெளிப்புற விளம்பர செயல்பாடுகளுக்காகவும் சந்தை நுண்ணறிவின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பொள்ளாச்சி, காங்கேயம், உடுமலைப்பேட்டை, கேரளாவின் கோழிக்கோடு, கொச்சி, திருச்சூர், கர்நாடகாவின் திருத்தூர், அரசிக்கிரி போன்ற முக்கிய தென்னை சந்தைகளின் தேங்காய், தேங்காய் பருப்பு, கொப்பரை தேங்காய், தேங்காய் எண்ணெய், உலர்ந்த தேங்காய் துருவல், சிரட்டை கறி போன்றவற்றின் தினசரி சந்தை விலை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் அனைத்து திட்டங்களும் அவற்றின் உட்கூறுகளும் விண்ணப்ப படிவங்கள் உடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தும் coconutboard.gov.in என்ற இணையதளத்தில் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தாங்கள் இயக்குனர் அவர்களை தென்னை வளர்ச்சி வாரியம், வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம், இந்திய அரசு, மண்டல அலுவலகம் எண் 248 மற்றும் 248 கீழ் 1, GV ரெசிடென்சி, சௌரிப்பாளையம், கோயம்புத்தூர், தமிழ்நாடு, பின்கோடு 641-0-28 என்ற முகவரியிலும், 0422-299-3684 மற்றும் 299-3685 என்ற தொலைபேசி எண்களிலும் மற்றும் ROCHENNAI@coconutboard.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜூனாகட் S. குமாரவேல் அவர்கள்.

0: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்.
1: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
0: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
0: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
5: ஆகாஷ்வாணி ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. உரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள்.
6: வணக்கம். வாழ்க வளமுடன். யோகத்தின் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை திறம்பட நிர்வகிப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வரப்பிரசாதம், ஒரு அறிவு ஞானம், ஒரு விழிப்பு நிலை. யோகா என்பது உடல், மனம், உயிர், உணர்வு நிலையை சமநிலையோடு நிர்வகிப்பதுதான் யோகம். யோகம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது மனநிலையையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் சக மனிதர்களையும் இயற்கையையும் இணைத்து நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையே யோகம் என்று கூறுகிறோம். உடல் ஆரோக்கியம் என்பது மனதோடு தொடர்புடையது. உடலும் மனமும் உயிரின் நிலையோடு தொடர்புடையது. இந்த மூன்றும் நன்றாக இருந்தாலும் கூட சமுதாயம் என்ற ஒன்று நன்றாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தோடு இயற்கையும் நன்றாக நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவை அனைத்தும் இணைந்ததே யோகம். இந்த யோகம் என்பது முதலில் நாம் மனதை சமநிலையோடு நிர்வகிப்பது ஒரு அரிய கலை. அந்த கலை பேசினால் வராது, படித்தால் வராது, கேட்டால் வராது, பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி என்பது மனித குலத்திற்கு 5000 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான தத்துவமாக, யோகக்கலையாக, பயிற்சியாக வழங்கப்பட்டது. சித்தர்களால், ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் சொத்து. அது இந்த பாரத திருநாட்டில் பதஞ்சலி முனிவரிலிருந்து தொடங்குகிறது. அது யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து வரப்பட்டதுதான் பல நிலைகளில் இருக்குது. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம். எதை எடுத்தாலும் ஒன்று மனதுக்கான பயிற்சி, இரண்டாவது உடம்புக்கான பயிற்சி. உடம்புக்கான பயிற்சி என்பது உடல் அசைவுகள். அந்த அசைவுகள் என்பது பாதம் முதல் தலை வரை நம்முடைய உடல் உறுப்புக்கள் அதனுடைய தன்மையில் இயற்கையோடு இணைந்த ஒரு சூழலை நிர்வகிப்பதே ஒரு முழு ஆரோக்கியம். அந்த முழு ஆரோக்கியம் என்பது நடைப்பயிற்சி மட்டும் போதுமா என்றால் பற்றாது. அதே நேரத்தில் பல விதமான ஒரு பயிற்சி முறைகள் வழங்கப்பட்ட ஜிம் சொல்லக்கூடிய அது மட்டுமே போதுமா என்றால் அது மட்டும் போராது. இந்த உடல் அசைவுகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் ஒரு இணக்கமான, அதாவது 5 ஓட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த 5 ஓட்டங்களும் சீர்படுமேயானால் மட்டுமே ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதற்கு ஆசனாஸ் என்று பெயர். அந்த ஆசனாஸ் என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. அந்த பல நிலைகள் என்பது இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோக முறை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. பல 1000-1000 லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பல நாடுகளிலும் இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள், அது முதலில் உடலை தயார் செய்வது. அதற்கு 9 விதமான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறையிலே உடற்பயிற்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து

இருக்கின்றார்கள். அது காற்று என்பது நம்முடைய உடலில் 6 லிட்டர் வேணுங்கிறாங்க. நம்முடைய இரத்தம் என்பது 5 லிருந்து 6 லிட்டர் வரை வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4 லிருந்து 5 லிட்டர் இரத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயம் ஒரு நாளைக்கு 10,000 முறை அது வந்து துடிக்க வேண்டும். அப்பொழுது இருதயத்திலிருந்து நம்முடைய லங்ஸிலிருந்து எல்லாம் சரியாக அதன் ஆற்றலோடு இயங்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அந்த 5 ஓட்டங்களும் முறையாக சீராக பாய்ந்து சமநிலையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடம்பு ஆற்றலோடு விளங்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். இதனோடு இணைந்தது மனம். அந்த மனதுக்கும் ஒரு பயிற்சி வேண்டும், அது அமைதிப்படுத்துவது. அந்த அமைதிப்படுத்துவது என்பது நம்முடைய மனம் அமைதியானால் ஆனந்த சூழ்நிலையை அனுபவிக்கலாம். ஆனந்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய மனசை அதனுடைய தன்மையில் ஒரு அழகான அமைதியான மகிழ்வான ஒரு முழுமையான ஆற்றலோடு இயற்கையோடு இணைந்திருக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்பு உறவே மனதுக்கான அமைதி பயிற்சி என்று சொல்கிறோம். அதை தியானம் என்றும் சொல்வோம். இந்த தியானமும் இந்த உடற்பயிற்சியும் இணைந்தால் யோகம் என்று சொல்கிறோம். அதை கொடுத்தது இந்த பாரத திருநாடு. அந்த விதத்திலே பாரதத்தினுடைய பெருமை மிகு யோக கலையை நம்முடைய பாரத பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொடுத்ததின் விளைவாக யோக கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலருக்கு இன்னும் இந்த சமூகத்தில் தெரியாமல் இருக்கிறது, நோய் என்பது அது உண்மையான அதன் நோய் தாக்கத்தால் வருவதை விட அவருடைய எண்ணங்களினால்தான் அந்த நோய் அதிகமாகிறது. ஏனென்றால் அந்த நோய்க்கான அறிகுறியே பலவிதமான நிலைகளில் அவருக்கு உணர்த்துகின்றது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு திசுவும் ஒரு மிகச்சிறந்த சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் இருப்பதை எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு திசுவும் அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறி அது துன்பப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு செல்களும் அதனுடைய சமநிலை மாறும் பொழுது ஒரு நல்ல அலைவீச்சு ஒரு நல்ல சூழலுக்கு பதிலாக ஒரு விஷ அலை ஒரு துன்ப அலை வீசும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. அதனை உணர்த்தும் வகையில்தான் உயிர் சக்தி குறைந்து நோய்வாய்ப்படுவதோ இன்று இருக்கக்கூடிய புற்றுநோயிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவருடைய உயிர் சக்தி திணிவாக இல்லை. அதற்கு காரணம் பயிற்சி முறைகள் இல்லை. எதிர்மறை சிந்தனையும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விளைவுகளை அவர்கள் ஈர்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய நல்ல மன நிலையை வைத்து கொள்ளாத ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலை உணர வேண்டும். அந்த மனோநிலை என்பது ஆக்கத்துறையில் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஆற்றல் செலவிட வேண்டும். நேர்மறை எண்ணங்களில் மட்டுமே ஒரு மனிதன் சிந்தனையை வைக்கும் பொழுது அது இயற்கை படைப்பாற்றலோடு இணைந்து அலை இயக்க தத்துவத்தோடு ஒரு மனிதன் எதை அனுப்புகின்றானோ, அதாவது அன்பை மகிழ்ச்சியை வெற்றியை நிறைவை ஆனந்தத்தை, அது அலை இயக்கமாக தன் மனோ எண்ணத்திலிருந்து வான்காந்தத்தில் ரேடியோ அலைவரிசையாக பிரயாணம் செய்கின்றது. எதை எந்த எண்ணத்தை எந்த அலைவரிசையில் அனுப்புகின்றார்களோ ஒவ்வொன்றுக்கும் அதன் அதனுடைய அலைவரிசையில் இணைந்து அந்த எண்ணத்துக்கு தக்கவை மூலத்துக்கு திரும்பும். அந்த மூலம் என்பது அவர் அனுப்பிய மனம்தான். ஆக ஒரு மனிதன் எதை அனுப்பினாலும் நன்மை எண்ணி நன்மையை என்ற உணர்வை அனுப்பினால் நன்மைகளே திரும்பும். நேர்மாறாக துன்பத்தை எண்ணி துன்ப உணர்வுகளை அனுப்பினால் 100 துன்ப உணர்வுகளை ஈர்த்து கொண்டு வரும் என்பது இன்று அலை இயக்க தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு ஞானம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஆர்ந்த ஈர்ப்பு விதி. இவை அனைத்தையும் தொடர்பை ஏற்படுத்திய சிந்தித்த முன்னோர்கள் ஞானிகள் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டால் அன்பாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொண்டால் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். அந்த நல்ல எண்ணங்களே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வளமான அமைதியான நிறைவான அனைத்து குண நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்து வளமை செழுமை நிறைந்த வாழ்க்கை வளங்கள் கிடைக்கும். மெயின்

ட்ரெயினிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற அற்புதமான சிந்தனை நாம் யோகத்தையும் அதன் பயிற்சி முறைகளையும் இணைந்து நிர்வகிப்பதன் மூலம் ஒரு நல்ல மனித வாழ்வு மட்டுமல்ல சமூகமும் ஒரு நாடும் நலம் பெறும். அதற்கு மிக அற்புதமான விழிப்பு நிலை உணர்வே மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற நிகழ்ச்சி. சிறப்பாக நேயர் மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்படைய செய்யட்டும். யோகம் செய்வதனால் மனிதனுக்கு நினைவாற்றல் அதிகமாகிறது, சிந்தனை வளம் கூடுகிறது, நேர்மறையான எண்ணங்களே அவர்களுக்கு வருகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழில்துறையிலும் ஒரு அன்பும் கனிவும் பணிவும் நிறைந்த கடமையுணர்வோடு செயலாற்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வளம் மிக்க ஒரு குணநல பண்பை பெறுவார்கள். 100% யோகா ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்திருங்க. அந்த 100% என்பது ஒரு மனிதன் நல்ல தூங்கலாம், நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு தேவையான அளவு காற்று உள்ளிழுத்து சரியான விகிதத்திலே மூச்சு சீர்படும், இரத்த அழுத்தம் மேம்படும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், ஜாயின்ட் பெயின் சொல்லக்கூடிய முழங்கால்கள் கைகள் கழுத்து வலி கண் பார்வை, இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்று நோய் என்று இருப்பதற்கு ஒரே தீர்வு யோகம்தான். இன்னைக்கு டிப்ரெஷன் ஒன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய நோயா மாறிட்டு இருக்குங்க. ஒரு மனிதன் நல்லா தூங்குனாலே அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டலாம். அந்த மன அழுத்தம் இல்லைனாலே நல்ல உணவு சாப்பிடலாம், நல்ல மனம் ஒருமுகப்படும், நல்ல ஒரு சிந்தனை பிறக்கும். அன்பு நிலையில் இருக்கும் பொழுது குடும்பம் அமைதியா இருக்கும், தான் இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஒரு அன்பு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதனால யோகக்கலை மிக அவசியம், இது எல்லாத்துக்கும் தீர்வாக அமையும். உடல் நோய் வந்த பின்பு சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக இந்த யோகக்கலை ஒரு தற்காப்பாக வருமுன் காப்பும் கலையாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். நோய் வந்த பின்பு இந்த யோகத்தை செய்வது ஒரு துன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கும், ஆனால் அதிலும் சரியாகும். ஆனால் யோகா என்பது நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யக்கூடிய தற்காப்பு ஆரோக்கிய வாழ்வு. மனிதர்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டல்ல போயிங்க ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு நார்மல் நிலைக்கு வரணும்னா பிசியோதெரப்பின்னு ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு விதமான பயிற்சி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கூட மெயின் அவங்களுக்கு அத்தியாவசியமானது அவங்களுடைய பயோ மேக்னட்டிசம்னு சொல்ற ஜீவகாந்த பெருக்கம்தான், உயிர் சக்தி தான் ஜீவகாந்தம்னு சொல்றாங்க யோகக்கலையில. அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது நல்ல உணவு முறையில வரும், நல்ல உடற்பயிற்சியில வரும், நல்ல ஒரு தியானத்துல வரும். இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு மனிதனினுடைய உயிர் சக்தி பயோ மேக்னட்டிசம் எந்த அளவுக்கு திணிவா ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கோ அது அவ்வளவு வேகமாக நோய்களை குணப்படுத்தும். ஈவன் அது அறுவை சிகிச்சை செய்தா இருந்தாலும் அது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையானது ஜீவகாந்த சக்தி, அந்த உயிர் சக்தி அந்த செல்களில் நல்ல நிரம்பும் பொழுதுதான் அது குயிக் ரெக்கவரி கிடைக்குதுங்க. அந்த விதத்தில் மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் என்பது யோகா முழுமையாக உடல் நோய்க்கும் மன அமைதிக்கும் ஒரு நல்வாழ்வுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக யோகக்கலை அதை அனுபவித்து பல பல லட்சக்கணக்கான மக்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் நோயின்றி ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது சான்றாக இருக்கிறது. யோகமும் ஒரு பயிற்சியும் மூலம் ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வியல் அனுபவங்களையும் பெற முடியும். அதற்கு யோகக்கலை பாரதம் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை கலையை கற்று ஒவ்வொரு மனிதனும் மதம் இனம் ஜாதி தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பாட்டுக் கலையாக யோகக்கலையை மனிதர்கள் பயன்படுத்தி அனுபவித்து

0: அதனுடைய பயிற்சி முறைகளை செய்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வழங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.
1: ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. உரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை. திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. சலமு. வலஜி ராகத்தில் அமைந்த லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

கல்யாணி ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நேரம் 9:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி பாலின்சு காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் மத்தியமாவதி, ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் ஆயுத தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உளுந்தூர்பேட்டை அருகே புறவழிச்சாலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்து மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 112,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதலில் மன்னன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்

நேரம் 10:36. முத்துச்சிதறல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். இனி புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்.

தொடரும் பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து. குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர். சரிகிட தூம் சரிகிட தி சரிகிட தி சரிகிட

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்த நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02 ஆகாஷ்வாணி. சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தொடரும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் 16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில்.

புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து ஜென்ஷி பி வசந்தா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் ஜென்ஷி எஸ் பி சைலஜா பாடிய பாடல்.

அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து லதா ரஜினிகாந்த் பாடிய பாடல்.

மண்வாசனை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் உமா ரமணன் பாடிய பாடல்.

கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை.

0: கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து மனு சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: தேன் சிந்தும் நேரம் கேட்டீர்கள். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 12:10 சங்கீத சாரல் ஜோதி காமத் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மில்லிசை, பிற்பகல் 1 மணிக்கு பாரதி.

0: பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவு தளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள் பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் வாங்க பேசலாம். மலையேற்றமும் மன உறுதியே. பன்முகத்திறமையாளரான பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். ஆயில் புல்லிங் பற்றிய தகவல் உங்களுக்காக. ஆரோக்கிய உணவு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் பி ஹேமா அவர்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டரங்கம். பங்கு பெறுபவர் யோகக்கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். தரைவழி ஒலிபரப்பில் மாலை 6:40 லீட்ஸ் ஹெட்டிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் மாலை 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம், 7:25 பண்ணை செய்தி. இன்றிரவு 7:30 உழவர் உலகம், காய்கறி சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 6 குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம். உரை தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவினை இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போல மண்புழு உரமானது செடிகள் வளருவதற்கு தேவையான சக்திகளை அளிக்கும். அதே போல ட்ரைக்கோடெர்மா விரடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். அப்பொழுதுதான் செடிகளானது செழிப்பாக நன்றாக வளரும்.
1: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Addressing an outreach session of G7 summit in Evian, France, Mr. Modi said that conflicts in West Asia have disrupted global trade and caused loss of life, highlighting the growing risks to maritime trade and the human cost of instability.

சங்கீத சாரலில் இதுவரை ஜோதி காமத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய

0: பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார்

0: பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கா இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
2: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் இருக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா இது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா இப்ப கொள்முதல் பண்ணிக்கிறது.
3: இந்த ரெண்டு வருஷமா கதை வர்றா விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
0: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 12:58 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும், வடக்கு அந்தமான் கடலை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்காள விரிகுடா பகுதிகளிலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இம்மாதம் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மெல்லிசை. கே. சுவர்ணா குழுவினர் பாடியுள்ள பாடல். என். மனோகர் இயற்றிய பாடலுக்கு இசை டி. கே. ஜெயராமன்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: இணைய வழியில் உணவு மற்றும் பிற பொருட்களை விநியோகம் செய்வது, வாகன போக்குவரத்து சேவைகளை வழங்குவது போன்ற பணிகளில் ஈடுபடும் பணியாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பலனடையும் வகையில் ஈஷ்ரம் இணையதளத்தில் முறைப்படி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து ஈஷ்ரம் அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அண்மையில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் இணையவழி சேவைகள் மற்றும் வர்த்தகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உணவு மற்றும் பிற பொருட்கள் விநியோகம், டாக்ஸி மற்றும் ஆட்டோ சேவை போன்றவற்றில் வேலைவாய்ப்பும் அதிகரித்தே வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இவை போன்ற வேலைகளில் அதிக அளவு ஈடுபட்டு வருகின்றனர். இந்த துறைகளில் தற்போது 1 கோடிக்கும் அதிகமான பணியாளர்கள் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. இவ்வேலைகளில் ஈடுபடும் ஊழியர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் ஈஷ்ரம் அட்டையை பெறுமாறு தற்போது மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. ஈஷ்ரம் என்பது இந்தியாவில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் விவரங்கள் அடங்கிய தேசிய தரவுதளமாகும். ஸ்ரம் என்ற சொல்லுக்கு தமிழில் தொழில் அல்லது வேலை என்று பொருள். இத்தளம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒன்று.

பேன் அட்டை, ஆதார் அட்டை போன்றவை இருப்பது தெரியும். அதென்ன ஈஸ்ரம் அட்டை என்று கேட்கிறீர்களா? நமது இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை தான் இந்த ஈஸ்ரம் அட்டை. தினசரி கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், தெரு வியாபாரிகள், உணவு மற்றும் பொருட்களை இணைய வழியில் விநியோகம் செய்பவர்கள் போன்ற அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளத்தை வழங்குவதற்காக இந்த அட்டை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஈஸ்ரம் அட்டையை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். இது தரும் நன்மைகள் ஏராளம். அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் எளிதில் சென்று சேர்வதற்கு இந்த அட்டை உதவுகிறது. 60 வயது அடைந்த பிறகு அவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கவும் இந்த அட்டை வழிவகை செய்கிறது. வேலையில் நியாயமான ஊதியம், சரியான பணிச்சூழல் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதோடு தொழிலாளர் உரிமைகளை நிலைநாட்டவும் இந்த அட்டை உதவி புரியும். ஈஸ்ரம் அட்டையை வைத்திருப்பவர்கள் விபத்தில் மரணமடைந்தாலோ அல்லது முழுவதுமாக உடல் ஊனமுற்றாலோ 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டை பெறுவார்கள். அதுவே தொழிலாளி ஒருவர் பகுதியாக ஊனமுற்றால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். அதேபோல ஈஸ்ரம் அட்டையை வைத்திருக்கும் பயனாளி இறந்துவிட்டால் அவரது துணைக்கு இந்த நன்மைகள் அனைத்தும் வழங்கப்படும். குறிப்பாக இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும்படியான 12 இலக்க யுஏஎன் எண்ணையும் பயணிகள் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் எந்த ஒரு நபரும் ஈஸ்ரம் அட்டைக்கு தகுதியானவராவார். 16 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த அட்டையை பெற விண்ணப்பிக்கலாம். அதற்கு தொழிலாளர்களின் மொபைல் எண் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமாக ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு, ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகிய ஆவணங்கள் இந்த அட்டையை பெறுவதற்கு தேவைப்படும். ஈஸ்ரம் அட்டையை பெறுவதற்கான விண்ணப்பத்தை உங்கள் பகுதியில் இருக்கும் பொது சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம். அல்லது ஆன்லைன் வழியாகவும் ஈஸ்ரம் இணையதளத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். உங்களால் பொது சேவை மையத்தை கண்டறிய இயலவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சார்ந்துள்ள மாநிலம் மற்றும் வசிக்கும் மாவட்டம் போன்ற தகவல்களை ஈஸ்ரம் இணையதளத்தில் உள்ளிடுவதன் மூலம் நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள பொது சேவை மையத்தை எளிதில் கண்டறிந்துவிட முடியும். ஈஸ்ரம் குறித்த மேலும் தகவல்களை https://ஈஸ்ரம்.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எவரேனும் இருந்தால் அவரையும் இந்த திட்டத்தில் சேர அறிவுறுத்துங்கள்.

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல மலையேற்றவும் மன உறுதியே. இதில் ஒரு பெண் நினைத்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் மலையேற்றம், சமூக சேவை மற்றும் விருதுகள் என்று தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்கள். இப்ப நிறைய படிகள் நம்மளால ஏறி இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற இந்த காலத்துல ஒரு மலையவே ஏறி இறங்கணுமா அப்படின்ற அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன்.
1: அதாவது கடினம் அப்படின்னு நம்ம மனசு நினைச்சாதான் அது கடினம்.

0: நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் இருக்கு. நாங்க மலை ஏறும் பொழுது எனக்கு அந்த கடினமா தெரியல, அந்த மலை வந்து என்னை வரவேற்றது. முதல்ல எளிமையா நம்ம எப்படி நம்மளுடைய இயற்கையா நம்மளுடைய வாழ்க்கை நடை எப்படி அடியெடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான் மலைப்பகுதிகளுமே நான் அடியெடுத்து வச்சேன். ஒவ்வொரு அடியுமே எனக்கு முன்னேற்ற பாதையில் என்னை உயரத்துக்கு கூட்டிகிட்டே போனது. மலை என்னை வாவான்னு அழைத்தது. மலை வந்து எனக்கு பயத்தை கொடுக்கல, பலத்தை கொடுத்தது. அப்போ அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து கடினமாக தெரியல. அதை என்னை கவனித்து கவனித்து என்னை கூப்பிட்டு போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, மலைகள் வந்து ஒரு இயற்கை தாய், மரங்கள் வந்து நம்மளை நேசிக்கக்கூடிய வரவேற்கக்கூடிய வன தேவதைகள், வனத்தாய்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குடும்பமாக அந்த ஒவ்வொரு மலைகளுமே எனக்கு பல அனுபவங்களை கொடுத்தது. எனக்கு கடினமாக தெரியல, அது எனக்கு ஒரு கலையாகவும் ஒரு அழகான ஒரு இயற்கை பயணமாகவும் இருந்தது.
1: அந்த முதல் பயணம் வந்து நமக்கு வந்து எப்பயுமே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன்.
0: முதல் மலையேற்றம் அப்படின்னா எனக்கு ரெண்டு அனுபவங்கள் இருக்குது. ஒன்று பள்ளி பருவம், மற்றொன்று என்னுடைய திருமணம், அதாவது குழந்தையெல்லாம் பிறந்த பின்னாடி இருந்த ஒரு பயணம். பள்ளி பயணங்கள்னால் என்சிசி ஸ்டூடெண்ட் நான். அப்போ என்னுடைய ட்ரெக்கிங் வந்து ஆல் இந்தியா ட்ரெக்கிங் கேம்பில் நான் செலக்ட் ஆனேன். அப்போ ஊட்டி வழியாக எங்களோட பயணங்கள் மேற்கொண்டோம். அப்போ வந்து பல மாநிலங்கள்லேருந்து எல்லாருமே வந்திருந்தோம். எங்களுக்கு பாஷை தெரியாது, ஆனால் எங்களுக்குள்ள உணர்வுகள் மூலமாக அந்த மலை பயணத்தில் ஒரு உறவுகள் ஏற்பட்டது. அதன் பின்பு அந்த என்னுடைய திருமண வாழ்க்கை, குழந்தை பிறந்தெல்லாம் பின்னாடி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் வாழ்ந்துட்டுருக்க ஊர் இப்போ எந்த ஊர் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம். நத்தத்துக்கு பக்கத்தில் சிறுமலைன்னு ஒரு அழகான ஊர் இருக்குது. சின்ன மலை தான், ஆனால் அது குட்டி கொடைக்கானல்னு சொல்லுவாங்க. அந்த கொடைக்கானல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலைக்கு சும்மா ஏறி பார்த்தேன். குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, நம்மளால ஏற முடியுமா அப்படின்ற எண்ணத்தோடு நான் முதல் அடியை வைக்கும் பொழுது, உடல் வேணும் என்றால் வயதாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய மனது எப்பொழுதுமே இளமையாக இருந்தது அப்படின்றத அந்த பயணம் எனக்கு சொல்லுது. அதனால அந்த ஒரு மலையேற்ற நான் ஒரு பள்ளி பருவத்தில் எப்படி நான் மலை ஏறினேனோ அதே மாதிரி தான் அந்த சிறுமலை பயணமுமே எனக்கு இருந்தது. அந்த குட்டி மலை வந்து பல மலைகளை எனக்கு ஏறுறதுக்கு வழிகாட்டியதுன்னு சொல்லலாம்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பொதுவாகவே வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, சரி அதே மாதிரி இந்த இயற்கை சார்ந்த இந்த மலையேற்றம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்தது?
0: முதல் உணர்வு அப்படின்னா நான் என்னையுமே மறந்துட்டேன், நான் ஒரு குழந்தையாக மாறினேன். முதல்ல ஒவ்வொரு மலைகளுமே வந்து ஒரு பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அட்வென்ச்சர் மலைக்கும் ஏறியிருக்கோம், ஒரு அழகான குட்டி மலைகளுக்கும் ஏறியிருக்கோம், கரடு முரடான சருகலான மலைகளிலும் ஏறியிருக்கோம். மலைகளில் பாடத்தை கற்றுருக்கேன். என்ன மாதிரி பாடங்கள் அப்படின்னா, ஆணவம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், வாழ்க்கை என்பது அமைதியாக இருக்கணும், பல கரடு முரடான மேடு பள்ளங்கள் சருகல்கள் ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி நீ பொறுமையோடு அடியெடுத்து வச்சா உன்னுடைய வாழ்க்கையில் நீ உச்சியில் வந்து நிற்கலாம். ஆனால் அதை வந்து ஆணவமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை அனுபவிக்க மட்டும்தான் செய்யணுமே தவிர அதை அப்படியே விட்டுறணும். நம்மளுடைய சுவாசம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மென்மையாக இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்மளை விட்டு போயிடும், உடல் இருக்கக்கூடிய வெப்பங்கள்லாம் வெளியேறிடும், மன அழுத்தங்கள் வெளியில் போயிடும், வீட்டில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம மலை ஏறும்போது எதுவுமே நம்ம மைண்டுக்கு வராது. ஒரு தியானத்திற்கு ஈக்குவலாக இருக்கும், ஒரு யோக நிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். அமைதியாக அனைத்து புலன்களையும் அடக்கி அமைதியாக உட்கார்றதுக்கு ஒரு யோக நிலை இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு மலை ஏறும் பொழுது நம்ம எல்லா கவனங்களையுமே ஒரு பார்வையிலே எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் இயற்கையோட இயற்கையாக எங்களை வந்து இணைஞ்சு கொண்டு போவோம். அப்போ அந்த ஆறுகளோட ஓசை, அந்த நீர்கள் வந்து தூய்மையாக இருக்கும், அதை எடுத்து குடிக்கும் பொழுதே வந்து ஒரு தேவ அமிர்தம் மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த குளிர்ந்த நீர் நம்ம மேலே படும்பொழுது, அந்த மூலிகைகள் கலந்த நீர் மேலே படும்பொழுதே அதோட அனுபவம்லாம் சொல்லவே முடியாது. எங்கேயாவது நம்ம நடக்க நடக்க வியர்வைகள் நம்மளை விட்டு வரும் பொழுது தென்றல் வந்து அப்படியே நம்மளை தீண்டும், குளிர்ந்த தென்றல் தீண்டப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொரு தென்றலும் ஒவ்வொரு வகையான இருக்கும், அந்த தென்றலோட மூலிகை வாசனைகளும் சேர்ந்து வரும் பார்த்தீங்களா. அதுக்கு மேலே அந்த ஒய்யாரம் உயர்ந்த ஒரு மரங்கள் இருக்கும், அந்த மரங்களை அப்படியே அண்ணாந்து பார்க்குறப்ப அந்த மரம் வந்து நமக்கு ஒரு இயற்கை தாய் மாதிரி இருக்கும். அங்கே நம்ம தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது, ஆனால் அந்த மரங்கள் நம்மளை வந்து ஆறி அணைச்ச மாதிரி இருக்கும். அந்த இலைகள்லாம் வந்து சல சல சலன்னு ஆடும், பச்சை பசுமையாக இருக்கும். இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகணும். இது எல்லாருமே உணரணும் அப்படின்னா நான் சொல்கிறதுல தெரியாது, அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு மலைகளும் அழகான மெமரிஸை கொடுத்துருக்கு எனக்கு.
1: இந்த 3D மூவிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்போது கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா அது கண்டிப்பாக அப்படியே எங்களுக்குள்ளே நாங்கள் உணர்ற மாதிரியே இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன அனுபவங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நீங்கள் அனுபவித்த எல்லா விஷயங்களையுமே வந்து அவ்வளோ ஒரு புன்முறுவலோடு நீங்கள் சொன்னீங்க. அது உண்மையாகவே வந்து எங்களுக்குள்ளேயும் அது தூண்டுது, நம்மளும் வந்து ஒரு மலை ஏறி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி

0: ஒரு உணர்வு நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஒரு பெண்ணா வந்து நீங்க மலையேற்றம் போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்துல உங்ககிட்ட இந்த கேள்வி கண்டிப்பா கேட்கணும். ஒரு பெண் வந்து மலையேறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன கஷ்டமான விஷயங்களை அவங்க சந்திக்க நேரிடும், இல்ல என்ன மாதிரியான ஒரு பிரிகாஷனை வந்து அவங்க வந்து மலையேற்றத்துக்கு அவங்க தயார் பண்ணிக்கணும்?
1: அந்த கேள்வியை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மலையேற்றம் போற இடங்கள்ல பெண் ஆண் எந்த வித்தியாசமே கிடையாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே மனிதமாக தான் அங்கே போவோம். பல உறவுகள் கிடைக்கும், பல நட்புகள் கிடைக்கும், பல சகோதரர்கள் கிடைப்பாங்க, பல சகோதரிகள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு பெண் முக்கியமாக என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அடிப்படையான இருக்கக்கூடியது. மாதவிடாய் காலங்கள் இல்லாத நேரத்துலையும் நாங்கள் நடப்போம். நடக்கும் பொழுது சில நேரங்களில் மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரங்கள் வரும் பொழுதும் அதுக்கு உண்டான பொருள்களை நம்ம எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். அதே போல் நம்ம கையில் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோதான். மலை ஏறும்போது சுமை இல்லாத பயணமாக தான் மொதல் போகணும். நம்ம போட்டு போகக்கூடிய ஆடைகள், ரெண்டாவது ஷூ, மூணாவது நமக்கு தேவையான எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு உப்பு, ஒரு ஜீனி, இதெல்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் நாங்கள் தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு தேவைகளுக்கு ஏற்றவாறு நட்ஸு, இவ்வளோதான். நாங்கள் சுமைகள் மேலே எடுத்துகிட்டு போக மாட்டோம், ஏன்னா எளிமையான ஒரு பயணமாக இருக்கணும். அதனால் அங்கங்கே சின்ன சின்ன பொருள் மட்டும், எளிமையான பொருளை மட்டும் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருப்பேன் தவிர, ஷூ, அந்த ட்ரெக்கிங்குரிய பேக், அது பேக்குக்குள்ளே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வித் மொபைல், எங்களோட ஐடி ப்ரூஃப் இருக்கணும். யார் எங்கே போனாலும் சரி, தயவுசெய்து ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. அது என்றைக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தேவைகள் மட்டும் இருக்கட்டும். அதிக அளவுக்கு சுமைகள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. மலையேற்றம் பெண்கள் என்று பார்க்க வேண்டாம், அது வந்து அனைவருக்குமே சமமான ஒரு பார்வையா பார்ப்போம் அப்படின்றது என்னுடைய கருத்து.
0: சரி, இப்ப நம்ம வந்து ட்ரெக்கிங் போறோம் அப்படின்னா நம்மளோட டீம் வந்து எப்படி நம்ம தயார் பண்ணணும்?
1: நம்ம டீம் கிட்ட என்னைக்கு நம்ம போக போறோம் அப்படின்றத முதல்ல அறிவிச்சிடணும். அதுக்கு ஏற்ப அவங்க தங்களை தயார்படுத்திக்கிடுவாங்க. இந்த டேட் எல்லாத்துக்கும் சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்போம். அவங்க வீட்டு அவங்க கைடோடு தான் நம்ம எப்பயுமே போவோம். இண்டிவிஜுவலாக எந்த மலைக்கும் நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது. இப்போ சமுதாயங்களில் அவங்கவுங்களா தனிப்பட்ட முறையில் எதுவும் போகாதீங்க, இது என்னுடைய ஒரு தகவல் அறிவுரையாக இருக்கட்டும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கைட் நம்ம கூட வருவாங்க, அவங்க பல விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் எந்த நேரங்களில் யானைகளோ இல்லை காட்டு விலங்குகள் வந்து நீர் அருந்துருவதற்கோ எல்லா அறிகுறியுமே அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க இந்த நேரத்தில் இங்கே இருக்கணும், இந்த நேரத்தில் இங்கே இருக்காதிங்க அப்படின்றது. ரெண்டாவது, எங்கள் டீம் கிட்ட நாங்கள் சொல்கிறது ஒற்றுமையாக எல்லாருமே ஒரு ஒருங்கிணைஞ்சு தான் போவோம். ஸோ அந்த இடத்துல வந்து யூனிட்டி எங்களுக்கு கிடைக்கும். மூணாவது, எந்த ஒரு தேவையில்லாத கெமிக்கல் சம்மந்தமான விஷயங்களை எடுத்துகிட்டு வராதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து இயற்கையை பாதிக்கக்கூடாது. சொல்லப்போனோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அகக்கழிவுகளை தான் நம்ம வெளியேற்றுறோம், அதுதான் நம்ம உடல் சுத்தம். நம்ம தான் இன்றைக்கி வந்து பேஸ்ட்டு, சோப்பு, ஃபேஸ் வாஷ்னு எடுத்துகிட்டு போகிறோம், ஷாம்புன்ட்டு, இதெல்லாம் கெமிக்கல். குளிர்ந்த நீர் மேலே விழுந்தாவே உடல் தூய்மையாயிரும். அகமும் புறமும் தூய்மையானாவே நம்ம உடல் வந்து ஒரு தூய்மை நிலைக்கு சமம். அதனால் வந்து காடுகளுக்குள்ளே மலையேற்றம் போகிறவங்க ரொம்ப விதத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் யாருமே நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இயற்கையோட இயற்கையாக எங்களை இணைஞ்சு எடுத்துகிட்டு போவோம். இதுதான் எங்கள் குழுக்களுக்கு நாங்கள் முதல்ல சொல்லக்கூடியது.
0: ரொம்ப அருமையா வந்து மலையேற்றம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு யோகா பயிற்றுனராகவும் இருக்கீங்க. இந்த யோகா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம்?
1: யோகம் இருந்தால் அவர்களை யோகா வந்து சேரும். யோகா வந்து மென்மையானது, கடினமானது கிடையாது, எளிமையானது. ஒரு கஷ்டப்பட்டு செய்யாம நம்ம வந்து விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு மனவளக்கலை தான் இந்த யோகா. மலையேற்றமும் யோகாவும் இணைந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அத்தியாயத்தை கொடுத்ததுன்னு நான் சொல்லலாம். யோகா செய்ய செய்ய செய்ய செய்ய என்னுடைய வாழ்க்கையில் வந்து சிந்தனைகள் வந்து புதுமையாக இருந்தது, நேர்மறை எண்ணங்கள் வந்தது, கோபம் குறைந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய உடல் ஆரோக்கியம், புத்துணர்வு. ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னை வந்து சோர்வு இல்லாமல் என்னை கொண்டு போனது இந்த யோகா. ஒரு பலத்தை கொடுத்தது, ஒரு அமைதியை கொடுத்தது. யோகா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆன்மீக சம்பந்தமாக இல்லாமல் நமக்கு தேவையானதை எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாமல் இறைவன் கொடுத்த அருட்கொடைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை வைத்து நம்ம உடம்பை வந்து அழகாக நம்ம வந்து ஆற்றில் உருவாக்கிக்கக்கூடிய அரும்பெரும் சக்தி இந்த யோகா.
0: அதாவது ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் வந்து மனசில் வந்து அப்படியே பதிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இந்த மலையேற்றத்துக்கும் இந்த யோகா பயிற்சிக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்குது?
1: உடல் பருமனாக இருந்தால் மலையேற முடியுமா அப்படின்னு என்கிட்ட பல பெண்கள் கேட்டிருக்காங்க. இன்னும் என்னால் வர முடியுமா, இப்படி கேள்விக்கணைகளோடு இருப்பவர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, யோகா செஞ்சீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கணைகள் கூட வராது, உன்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். அந்த யோகா வந்து உங்களை வந்து மலையேறதுக்கு உதவி செய்யும். எப்படி அப்படின்னா உங்கள் சுவாசத்தை வந்து சீராக அங்கே வந்து கொண்டு வரும். மலையேறினா

0: எல்லாமே நம்மளுடைய சுவாசங்கள், நம்முடைய அவயங்கள், நம்மளுடைய மாதவிடாய் காலங்கள் எல்லாமே வந்து சீர்நிலைப்படுத்தக்கூடியது இந்த மலையேற்றமும் இந்த யோகாவும் தான். நான் சொல்கிறது மருந்துகளோட வாழாதீங்க, இயற்கையான இந்த மருத்துவத்தோட இயற்கை கொடுக்கக்கூடிய இந்த மலையேற்ற பாதைக்குள்ள போனாவே வந்து அந்த மூலிகையிலேருந்து வரக்கூடிய அந்த தென்றலும் மூலிகை அந்த இலைகள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நம்மளே எரியாமே நமக்குள்ள தோல் வழியாக நமக்குள்ள உள்ள போகும். அப்போ அதுவே நமக்கு சிறந்த மருந்து. மாதத்திற்கு ஒரு முறையாவது மலையேற்றம் செய்யுங்க. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகளை ஏறுங்க. அதே இடத்துல வந்து பெண்கள் வந்து ரொம்ப மனக்குமரல் அதிகமாக இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் மெனோபாஸ் நேரத்தில் நம்மளுடைய கால்சியம் ரொம்ப குறையும். யாரை பார்த்தாலும் அப்படி ஒரு எரிச்சலோட ஒரு மனநிலையில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட யார்ட்டையும் பேசவும் பிடிக்காது. அந்த மாதிரி பெண்கள் என்னிடம் ஆலோசனை கேட்ட வரும் பொழுது அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே மருந்து என்ன அப்படின்னா, வாங்க பயணம் செய்வோம். நம்ம டிராவல் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகலாம், எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, எனக்கு மாதவிடை ப்ராப்ளம், எனக்கு மெனோபாஸ், அப்படி அந்த மைண்டுக்குள்ளே போக விடாமல் அந்த மறந்து நம்ம மலையேற்றம் செய்யும் பொழுது அது தன்னை எரியாமல் தன்னுடைய உடலை வந்து சீர்நிலைப்படுத்தும். இது மூலமாக நம்ம யாருக்கிட்டே எரிச்சல் பட மாட்டோம், நல்லா தூக்கம் வரும். தூக்கத்துக்கு இன்றைக்கி ரொம்ப பேர் மாத்திரை போட்டுட்ருக்கீங்க. இந்த மலையேற்றம் பண்ணுறவங்க, யோகா பண்ணுறவங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்து எளிமையாக வரும், வேகமாக எந்திரிக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கும், ரொம்ப சந்தோஷமான மனநிலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் யோகாவும் மலையேற்றமும் வந்து வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான ஒன்று.
1: ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுய நிறைவு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்?
0: இது முக்கியமும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பயணம் செய்யணும்னாலே பணம் வேணும். இன்னைக்கு மலையேற்றம் நீ ஈஸியாக சொல்லிட்டோமா அப்படின்னு ரொம்ப பெண்கள் என்னை கேட்கலாம். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா துட்டுக்காவால அப்படின்வாங்க. இன்னைக்கு யாரையாவது நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்று கணவரை எதிர்பார்த்துருப்போம், இல்லாத அப்பாவை எதிர்பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகாமல் சுய நிறைவாக நிதி நிறைவோடு நம்ம சொந்த காலை நிற்கணும். அப்போ நம்மளுடைய தேவைகள், நம்ம கனவுகள் அதிகமாக நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைகளுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. அந்த பணத்துக்கு நம்ம உழைக்கணும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்த பின்னாடி நம்ம நினச்ச வாழ்க்கையை தேடி போகலாம். அதனால் நேரத்தை வந்து அதுக்கு முக்கிய காரணம் நேர மேலாண்மைன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஏழையாக எந்திரிங்க, எல்லா வேலையும் கடகடகன்னு முடிங்க. முடிச்சுட்டு மீதி இருக்க நேரத்தில் நமக்கு செலவு பண்ணுறக்காண்டி நம்ம வேலைக்கு போகலாம். நம்மளுடைய சந்தோஷத்துக்காக கொஞ்சம் சம்பாதிக்கலாம். இது என்னுடைய கருத்து.
1: சரி, அப்போ கண்டிப்பாக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும். மன உறுதி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த வாக்கியத்துக்கு ஏற்ற உங்களோட கருத்து சொல்லுங்க.
0: ஒரு மனோபலம் இருந்தால் வைராக்கியத்தோடு எதையும் செய்யலாம். இன்னைக்கு பெண் என்றாலே சக்தி தான், பெண் என்பவள் ஆற்றல். பெண்களுக்கு ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யக்கூடிய திறமை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இங்கிட்டு சமையல் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த பக்கம் பாத்திரத்தை கழுவி போட்டுட்ருப்போம், அந்த பக்கம் குழந்தை எழுப்பி விட்டுட்டு வந்துட்டுருப்போம், இந்த பக்கம் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு இருப்போம், ஒரு பக்கம் வீட்டை கூட்டி விட்டுட்ருப்போம். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வோம். அப்படி இருக்க நம்ம ரொம்ப உறுதியானவங்க தான். அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் மன உறுதியாக இருக்க முடியும். நல்லா தூங்குவோம், நல்லா சாப்பிடுவோம், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வைப்போம். எப்பயுமே புன்னகையோடு நம்முடைய வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போவோம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெண் என்பவள் ஆற்றலுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறோம். அதே மாதிரி தான் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிற எங்களுக்கு எல்லாமே வந்து டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க?
0: யோகா, அது வந்து எல்லாத்துக்குமே டென்ஷன் இருக்கும். அப்போ வந்து நமக்கு கோபம் வரும், உடல் சோர்வு வரும், நமக்கு அழுகை இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னை இந்த கேள்வி ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் எப்படி கிடைக்குது, நீங்கள் உங்களுக்கு டென்ஷன்லாம் வராதான்லாம் கேட்டிருக்காங்க. நான் அந்த டயத்தை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறவேன்னா யோகா பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா, என்னுடைய கணவர், என்னுடைய அத்தை, எங்கள் வீட்டோட அன்னை தெரசான்னு சொல்லுவேன், என்னுடைய அத்தை, ஒரு சோர்வாக எங்கேயாவது விழுகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்ட, இதை பார்க்க மாட்டியாமா அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நாலு பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணாவே போதும், நம்ம வந்து சோர்வே அடைய மாட்டோம், டென்ஷன்லாம் ஆக மாட்டோம், அழுதாலுமே தொடச்சிட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் வந்து என்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களும், என்னுடைய தோழர்கள், என்னுடைய சக நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, இவங்க தான் என்னுடைய மோட்டிவேஷன் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேலே யோகா தான் நான் சொல்லுவேன். அந்த பிராணாயாமம் பண்ணுங்க, முத்திரைகளை பிடிங்க, நெகட்டிவ் எனர்ஜி தூக்கி போட்டுட்டு ஒரு சின்ன ஆசனாஸ் பண்ணிட்டு உங்களை புத்துணர்ச்சியோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கும், உங்களை ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறதுக்குமே யோகா கலை தான் என்னுடைய மருந்து. இதுதான் என்னுடைய பதிலும் கூட.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து தோண்டு போகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு நிறைய உறவுகள் இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒவ்வொரு வெற்றியாக நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான அடையாளம் வந்து நீங்கள் வாங்கின விருது தான். அப்படி நீங்கள் வாங்கின விருதுகள் பற்றி எங்கள் கிட்ட சொல்லுங்கள்.
0: விருதுகள் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இன்னும் பல பொறுப்புகளை எனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு செயலை

0: இதோ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஊக்கப்படுத்தி நம்ம உற்சாகப்படுத்தி நம்மளை கௌரவிக்கக்கூடியது விருதுகள். அந்த விருதுகள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இன்னும் நீங்கள் பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு பல பொறுப்புகளை நமக்கு கொடுக்குது. அதை தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு விருது வாங்கும் பொழுதுமே இன்னும் பல விஷயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே நானே மோட்டிவேட் பண்ணேன். அந்த விருது வாங்குவேன். விருது என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அழகிய ஒரு பரிணாமம் என்றே சொல்லலாம்.
1: அதாவது நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே வந்து நீங்க ஓடுறதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க. அப்போ இன்னும் நீங்க அடுத்து உங்களோட காலடி தடத்தை வந்து எதுல பதிய வைக்கணும்னு நீங்க காத்திருக்கீங்க?
0: கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இன்னமும் வாழ்க்கையில் அப்துல் கலாம் ஐயா சொல்லிகிட்டே இருந்தாங்க, 70 வயசு வரை அவங்களும் படிச்சுட்டே இருந்தாங்க. இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நூல்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு பலம். நூல்களோடு என்னுடைய வாழ்க்கையை நான் பயணம் செய்து கொண்டே இருப்பேன். ரெண்டாவது, பல கனவுகள் இருக்கு. ஒவ்வொரு சாதனைகளும் செய்வதற்கும் என்னை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன்.
1: எவ்வளவு சாதனைகள் செய்தாலும் அந்த நீங்க பதில் சொல்ற அந்த அழகு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் ஆசிரியராய், ஆன்மீக சொற்பொழிவாளராய், பரதநாட்டிய வர்ணனையாளராய், பட்டிமன்ற பேச்சாளராய், யோகா பயிற்றுனராய், மலையேற்ற அமைப்பாளராய் இப்படி சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு ஒரு திறமையான பெண்மணியை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தங்களின் பயணம் மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: இதுவரை மலையேற்றமும் மன உறுதியே, இதில் பன்முக திறமையாளரான பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த சர்வதேச தினம் அறிவிக்கப்பட்டது.
1: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் ஆயில் புல்லிங் பற்றி ஒரு சில துளிகள். ஆயில் புல்லிங் பத்தி சொல்லணும்னா சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இந்த ஆயில் புல்லிங் பண்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குமா? இது நம்ம பண்டைய கால நடைமுறைகள்ல இருந்த ஒண்ணுதான். அதாவது இந்த ஆயில் புல்லிங் அப்படின்றது நம்ம உடலை டீடாக்ஸ் செய்ய இந்த முறை ஒரு பேருதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டீடாக்ஸ் என்று சொல்லும் டீடாக்சிபிகேஷன் அப்படின்னா நம்ம உடம்ப சுத்திகரிக்கும் முறைக்கு பெயர் தான் டீடாக்சிபிகேஷன். சரி, இப்போ இந்த ஆயில் புல்லிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய வாயில ஊத்தி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொப்பளிச்சு அந்த எண்ணெய விழுங்காம துப்பிடணும். அதுக்கப்புறமா கீழே துப்புன அந்த எண்ணெய உடனே சுத்தம் செய்யறதுல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மிதமான சுடுதண்ணில வாய சுத்தம் செய்யறது நல்லது. இந்த ஆயில் புல்லிங் பண்றதுனால வாயில ஏற்படும் ஈறு பிரச்சனைகளுக்கும், வாயில் தங்கும் பாக்டீரியாக்களினால் ஏற்படும் வாய் துர்நாற்ற பிரச்சனைகளுக்கும், பல் சொத்தை, பற்களின் பலவீனம், இப்படி பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வாயின் ஆரோக்கியம் பல்வேறு நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் சிறந்த வழி அப்படின்னு கூட சொல்லலாம்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் ஆரோக்கிய உணவு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் பி ஹேமா அவர்கள். ஆரோக்கிய உணவு முறையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது
1: கேழ்வரகு மால்ட், அதாவது ராகி மால்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிறுதானியத்தில் இருந்து ஒரு கேழ்வரகு மால்ட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். கேழ்வரகு 1 கிலோ, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, முந்திரி 50 கிராம், பாதாம் 50 கிராம், ஏலக்காய் 15 பீஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிறுதானியங்களில் இருந்து இப்போ பண்ணக்கூடிய கேழ்வரகு மால்ட்டு ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து சிறுதானியத்தை அந்த கேழ்வரகை வந்து பால் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய அந்த முளைக்கட்டி ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தடை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1 கிலோ கேழ்வரகை கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமான கேழ்வரகை வாங்கி நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5-6 முறை வந்து நம்ம நல்லா தண்ணியில் பச்சை தண்ணியில் கழுவுனா போதுமானது. நல்லா கழுவிட்டு எப்பயும் வந்து நம்ம வீடுகளில் பச்சை பயிரெலாம் முளைக்கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது முளைக்கட்டுறதுக்கு அந்த வண்டு கட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு துணியில். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை வண்டு கட்டி வச்சிடணும். அது வந்து அதாவது ஒரு 8 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். கழுவுனதுக்கு அப்புறம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 நாள் வந்து அது முளைக்கட்ட ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த நல்ல 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் நல்லா காய வைக்கணும். நல்லா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் எல்லாமே நல்லா தளைஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாதாம், முந்திரி, ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு அதை நம்ம மிக்சிலே பொடி பண்ணால் போதும். இப்போ நீங்கள் 1 கிலோ தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 கிலோவில் தான் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் இருக்க மிக்சியில் கூட இந்த பவுட்ரை நீங்கள் அரைச்சிக்கலாம். நட்ஸ் பவுட்ரை நாட்டு சர்க்கரையை உடனே கலந்துக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் பாலில் கலந்து குடிக்கும்போது ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் பாலுக்கு 1/2 ஸ்பூன் பொடி போட்டால் போதுமானதாக இருக்கும். இது ஒரு வகையமாக பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. பால் எடுத்து பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்கான ப்ராசஸாக இருக்கும். வீட்டில் எளிய முறையில் செஞ்சுறதுக்கு இந்த முளைக்கட்டி ப்ராசஸ் பண்ணுற மெத்தடே போதுமானது. இதோடைய செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஏர்டைட் கண்டெயினில் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ நல்லா காய வச்சு, இதில் முக்கியமான விஷயம் கேழ்வரகு நல்லா காய வச்சு எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். நாட்டு சர்க்கரை மிக்சிலேயே நல்லா நீங்கள் அடிச்சுட்டு இந்த பவுடியில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஏர்டைட் கண்டெயினில் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்.

இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. படைப்பு ஆகாஷ்வாணி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன், புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவ திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கவுள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் வாண்டர்லே

0: முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும் ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பாலைவன தடுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 ஆம் ஆண்டு மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தடத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
2: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று

0: செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அரசாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது என்றார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
0: நாகை மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55 17 ஆகாஷ்வாணி நேயர்களின் நினைவிற்கு, இந்த அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம் பங்கு பெறுபவர் யோகக்கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். தரைவழி ஒலிபரப்பில் இன்று மாலை 6:40 லீட்ஸ் ஹெட்டிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இன்றிரவு 9:30

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் யோகக்கலை வல்லுநர் கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் யோகக்கலை வல்லுநர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க சார், இப்ப நாடே வந்து 12வது ஆண்டா சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல யோகக்கலையோட சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் உங்களோட பார்வையிலிருந்து எங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி விளக்கம் கொடுங்களேன்.
3: நிச்சயமாக, ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவையை நம்ம பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம், உள்ள அமைதி, இதற்காக தான் நம்ம போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம், பலவிதமான நோய்கள் மனிதர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி பதஞ்சலி மகரிஷின்னு சொல்லக்கூடிய யோகத்தினுடைய தந்தை, அவர் வகுத்து கொடுத்த இந்த யோகக்கலை. நம்ம யோகக்கலை அப்படின்னோட நம்ம வந்து இது ஒரு யாரோ ஒரு சன்னியாசி பண்ணக்கூடியது, நமக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு மனிதனுமே உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக வச்சுக்கிடணும் அப்படின்னா தினசரி இந்த யோகக்கலைகளை, எளிமையான ஆசனங்கள், எளிமையான முத்திரைகள், மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, இந்த பயிற்சிகளை ஒரு அரை மணி நேரம் பயிற்சி பண்ணாலே போகும், நமது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கும், நமக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையே நமது மனதை சார்ந்தது தான். அப்போ மனதில் எழுகின்ற எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், உற்சாகமாக இருக்கலாம். அப்போ எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழணும், உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு யோகாசனம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் தேவை. ஆகையினால தான் நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த யோகக்கலைகளை, இது வந்து ஒரு மனித நேயத்திற்கு உட்பட்டது, இது வந்து மதம் சார்ந்த ஒரு கலை கிடையாது, எல்லா மனிதர்களையும் ஆரோக்கியமாக வாழ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலைங்கிறதுனால ஐநா சபையில் இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து சர்வதேச யோகாசன தின நாள் என்பதை அதை உலகுக்கு கொண்டு வருவதற்கு நமது பாரத பிரதமர் அவர்கள் அவ்வளவு தூரம் பாடுபட்டு அதை அழகாக கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லோருக்குமே ஒரு விழிப்புணர்வு நிறையவே வந்துவிட்டது. ஆகினாலே ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், தினமுமே நமது உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்குரிய எளிமையான ஆசன பயிற்சிகள், இந்த ஆசன பயிற்சிகளை தக்க ஆசான் மூலம் அவங்க கற்றுக்கிடலாம். கற்றுக்கிட்டு தினமும் பயிற்சி பண்ணாங்கன்னா முழுமையான உடல் ஆரோக்கியம், உள்ள அமைதி, தன்னை உணர்தல்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மானந்தம், மூன்றுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை.
2: ஓகே, அதாவது சார் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, ஆரோக்கியம் சார்ந்தான் வாழ்க்கை இருக்குது. ஸோ அதுக்கான முக்கியமான வந்து ஒரு வழியாக வந்து நம்ம யோகா மூலயமா அடையலான்ட்டு. இன்னொன்று, இன்றைக்கி இருக்க மக்களுக்கு வந்து, ஒரு யதார்த்தமாக வாழ்கிற மக்களுக்கு வந்து நேரம் மேலாண்மைன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைமில் எப்படி வந்து இதோட முக்கியத்துவத்தை அவங்க இன்னும் உணரணும், அஸ் சொசைட்டியாக வந்து இதை வந்து எப்படி ஒரு பொறுப்பாக எடுத்துக்கணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த தகவலை எப்படி இன்னும் பரிமாற்றணும், இதற்கான முன்னெடுப்புகளாக இன்றைக்கி சமுதாயம் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் இது வரைக்கும் உங்களோட

0: உங்களுடைய பயிற்சி நாட்கள், அதாவது உங்களோட பயணம் வந்து யோகாவோட தொடர்ந்ததுலேருந்து இந்த மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: நிச்சயமாக ஒரு 39 வருடங்களாக இந்த யோக பயிற்சிகளை தான் பல மனிதர்களுக்கும் பயிற்றுவித்துக்கிட்டே வர்றேன். அப்போ நான் முதல்ல ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதன் வந்து 2 ஹவர்ஸ் காலையில் இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறதுக்கு தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு 20 ஆசனங்கள், 30 ஆசனங்கள், 50 ஆசனங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஆவலாக கற்றுக்கிட்டாங்க. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நேரமின்மைங்கிறது எல்லோருக்குமே, எங்களால் 2 மணி நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சார், எங்களுக்கு 10 நிமிடம் தான். டிராவல் ஹவர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால், அதான் யோக கலைகளில் முத்திரைகள். இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது மிக எளிமையான பயிற்சி, யாருனாலும் பண்ணலாம், எந்த பக்க விளைவும் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், டிராவல் பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது கூட நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டு இல்லை காரில் உட்காந்துட்டு முத்திரைகள் பயிற்சிகளை ஒரு 10 முத்திரைகள் 2 2 நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம். கண்களை மூடி அந்த நேரத்தில் அப்படி மெதுவாக இன்ஹேல் பண்ணணும், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணணும், மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டு அந்த மூச்சிலேயே கவனம் செலுத்தி அந்த டிராவல் டயத்தை ஒரு யோக டைமாக மாற்றிக்கிடலாம். அப்போ நல்லா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணும்பொழுது நமக்கு உடம்புல மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியே போயிடும், எல்லா உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். அப்போ நம்ம வந்து கடினமான ஆசனங்கள் செய்து தான் ஆரோக்கியத்தை பெறணும்னு இல்லை, மிக எளிமையான ஆசனங்கள். இப்போ குழந்தை பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னா நேராக படுக்க வச்சிருவோம், ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணுவோம், அதுக்கு பேர் அர்த்தகால ஆசனம். அப்போ நீங்கள் டெய்லி காலையில் எழுந்தவுடனே பல் விளக்கிட்டு இந்த அர்த்தகால ஆசனத்தை பண்ணாலே பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சுகர் நிச்சயமாக வராது, முதுகுத்தண்டு திடமாக இருக்கும். அப்புறம் குழந்தை குப்புறப்படுத்துட்டு ரெண்டு கையை ஊன்னிட்டு தலையை மேலே உயர்த்தும், புஜங்காசனம். அந்த புஜங்காசனம் பண்ணோன்னா லங்ஸு, சிறுகுடல், பெருங்குடல், முதுகுத்தண்டு திடமாக இருக்கும். குழந்தை உட்காரும், அதுக்கு பேர் வஜிராசனம். அப்படி உட்காரும்போது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, எழுந்து நிற்கும், தனக்கு பேலன்ஸ்லன்ட்டு ரெண்டு கையை வச்சுட்டு லேசாக கிளை குனியும், அதுக்கு பேர் உட்கட் ஆசனம், மூட்டு வலி வராது. குழந்தை நின்ன உடனே குனிந்து தன் காலை தானே பாத விரலை தொடும், அதுக்கு பேர் பாத கஸ்த ஆசனம், தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. குழந்தையாக இருக்கும் பொழுதே நம்ம யோக கலைகள்லாம் பண்ணியிருக்கோம், வளர்ந்து வந்தவுடனே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் மறந்துட்டோம். நம்முடைய எல்லா எய்மே வந்து நான் லக்ஸூரியஸாக வாழணும், எனக்கு எல்லா வசதிகளும் வேணும்னு நினைக்கிற மொழிய முதல்ல ஆரோக்கியம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை இந்த மாதிரி பயன்படுத்திக்கிடணும். நீங்கள் இப்போ டிராவல் பண்ணும்போது முதிரைகள் பண்ணிக்கலாம், டிராவல் பண்ணும்போது மூச்சில் கவனம் செலுத்தலாம், டிராவல் பண்ணும்போது தியானம் பண்ணலாம். காலையில் எழக்கூடிய நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் முந்தி எழுந்துருங்க, நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு 1/2 அன் அவர் சின்ன ஒரு 10 முத்திரை, ஒரு 5 ஆசனம், ஒரு சின்ன மெடிடேஷன், இதுவே 24 ஹவர்ஸ் நம்ம சுறுசுறுப்பாக வாழக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும்.
0: இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ வேலையோட பரிமாணங்களே வந்து பல விதமாக இருக்குது, அதாவது இன்றைக்கி வந்து இந்த குயிக் காமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இல்லை இந்த டிவைஸ் கேட்ஜெட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி வாழ்க்கை முறையே வந்து மாறிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும், அப்போதான் வந்து அந்த டெக்னாலஜிலேருந்து நம்ம மிஸ் அவுட்டாக ஃபீல் பண்ண மாட்டோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு, அதுதான் ஒரு யதார்த்தமும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற இந்த யோகான்றது வந்து ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்படி அவங்கள இதுக்குள்ளே இணைச்சிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி அவங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வருவீங்க, இந்த தகவல்களை ஏதாவது டிப்ஸ் மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
1: நிச்சயமாக இப்போ நிறைய பேர் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து யோகா பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவங்க அலுவலகத்துக்கு வரும்போதே ஒரு 10 நிமிஷம் முந்தி வந்துடட்டும், சேர் யோகான்னு கொடுக்குறோம், நாற்காலி யோகா. நாற்காலியில் அமர்ந்தே முதல்ல அவங்க நிமிர்ந்து உட்காந்துக்கணும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து உட்கார மாட்டாங்க, நிமிர்ந்து உட்காந்துட்டு சேர்லேயே ரெண்டு கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுட்டு நல்லா மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடணும் ஒரு 10 தடவை, அதுவே என்டையர் பாடிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். சேரில் உட்காந்துட்டே டென்ஷன் இல்லாமல், இப்போ டென்ஷன் எல்லாருக்கும் இருக்குது, ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் இருக்குது, அதனால் அது நீங்குவதற்கு சின்முத்திரை, பெருவரல், ஆள்காட்டி வரல், நுனி, அதை இணைச்சிட்டு மீதி 3 விரல் தரையை நோக்கி வச்சுட்டு ஒரு நம்ம 2 கைகளையும் முட்டியில் வச்சுட்டு கண்ணை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சை வாட்ச் பண்ணாலே போகும், டென்ஷன் ரிலீஸ் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் மெதுவாக 2 நாசியோடய இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் மூச்சு அடைக்கிட்டு மெதுவாக மூச்சு வெளியிடணும், ரொம்ப சிம்பிள் பயிற்சி, அதுக்கு பேர் பிராணாயாமம்னு ஆயிரும். அப்போ அது செய்யும்போது லங்ஸ் நன்றாக இயங்கும், லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்த காற்று ஃபுல்லாக வெளியே வந்துடும், அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்க்குறோம் தன்னம்பிக்கைங்கிறது குறைந்து கொண்டே வருகின்றது, அது பல காரணங்கள், அவங்களுடைய சிச்சுவேஷன், ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க வந்து இதை என்னால் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாணவர்கள் கூட வருது. அப்போ மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஆதி முத்திரை, நீங்கள் குழந்தை தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கட்ட உள்ள வச்சுட்டு 4 வரலும் அடிச்சிருக்கும், இது ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரையில் நல்ல மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூச்சை வாட்ச் பண்ணாலே போகிறோம், மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும், பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கும். அப்போ மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் பொழுது பாசிட்டிவ் தாட் தான் கிடைக்கும், எந்த சூழ்நிலையுமே இதை தாண்டி என்னால் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாற்காலியில் அமர்ந்து யோகா பண்ணிக்கலாம், நல்ல டைம் கிடைச்சின்னா கிளை மேட் விரித்து யோகா பண்ணிக்கலாம், இருக்கக்கூடிய நேரத்தை இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரியை போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வர சொல்லுங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், அதில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ

0: கஷ்டப்படுறாங்க பலவிதமான ப்ராப்ளத்தில், சுகர்னால கை விரல் எடுத்தவங்க, கால் விரல் எடுத்தவங்க, ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக்கிட்டே போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்தாங்கன்னா, ஓ மனிதர்களுக்கு நமக்கெல்லாம் இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர் நிச்சயமாக பயிற்சி பண்ணுவாங்க. அப்படி பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா நம்ம முத்திரைகளையே மாத்திரைகளாக மாற்றி விடலாம். ஸோ அந்த மாதிரி மாத்திரை தவித்து விட்டு முத்திரை செய்வோம், மாத்திரை தவிப்போம். இந்த கான்செப்டை தான் நான் நிறைய மக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் எடுத்து நாங்கள் பல விதத்தில் இதை டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
1: ஓகே, இன்னொன்று சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க, முதிரைகளை வந்து மாத்திரையாக மாற்றணும். அதாவது எப்படி சொல்லுவாங்க தமிழில், சுவர் இருந்தால் தான் சித்திரம்ன்ற மாதிரி, ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லான்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது, இன்றைக்கி அந்த நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி கண்டிப்பாக இதுக்குன்னு டைம் அலாட் பண்ணிடணும்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் இதை வந்து சொசைட்டி வந்து எப்படி ஒரு ரிசெப்டிவாக மாற்றிக்கணும், அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அக்கோமடேட் ஆகணும் இல்லையா? ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க ஆஃபீஸ் வந்து அதுக்கான ஒரு டைமை கொடுக்கணும், அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இது ஒரு செய்யக்கூடாத ஒரு வேலையாக நினைக்கக்கூடாது. அந்த ஒரு மனநிலை வந்து இன்னும் நம்ம சமுதாயத்துக்கு நிறைய வர வேண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாற்றங்களை ஒரு மேனேஜரியல் போஸ்ட்டில் இருக்கவங்க எப்படி வந்து உணர்ந்து அதை வந்து அந்த நிர்வாகத்துக்காகட்டும் அந்த நிறுவனத்துக்காகட்டும் அதோட பெனிஃபிட்டுக்கு எப்படி வந்து அவங்க செயல்படுத்துறதுக்கு வழிவகைகள் பண்ணலாம், இதுக்கான டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணுங்க.
0: நிச்சயமாக, இப்போ நம்ம ஒரு கார்ப்பரேட் கம்பெனியே எடுத்துக்கிடுவோம், அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும் எல்லோருடைய ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பில் தான் அந்த நிறுவனம் வந்து நன்றாக இயங்கும். அப்போ அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு முதல்ல ஹெல்த்தி மைண்டு வேணும், அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக மனநிலை வேணும். அப்போ அவங்க அலுவலகத்திலேயே வேலை செய்யக்கூடிய நேரத்தில் மார்னிங்கில் ஒரு 10 மினிட்ஸ், மதியம் ஒரு 15 நிமிஷம், அவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ எல்லா இடத்துலையுமே டிவி எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ஒரு சிம்பிள் பயிற்சி, அந்த 10 நிமிடம் யோகா மட்டும்தான் பண்ணணும், 10 நிமிடம் முத்திரை மட்டும்தான் பண்ணணும், ஒரு 10 நிமிடம் சின்ன மூச்சு பயிற்சி. இந்த 10 நிமிடம் எல்லோருடைய வேலை பார்க்கக்கூடிய எல்லா பணியாளர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா அதில் அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து 100% பெர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு சேதாரமே வராது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரு 15 நிமிடம் தனது பணியாளர்களுக்காக பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் எல்லோருக்கும், நான் நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் எடுக்கிறேன், நிறைய கம்பெனியில் இது இம்ப்ளமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அப்படி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 11 மணி ஆச்சுன்னா 11 to 11:30 எல்லோரும் அந்த இடத்துல உட்காந்து அந்த பயிற்சி பண்ணிடுவாங்க. ஸ்கூலில் அதே மாதிரி கொடுத்துருக்கோம், நிறைய பள்ளிகளில் கொடுக்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு பள்ளியில் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்கூலில் 10th 12th எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க இல்லையா, எழுதுவதற்கு முன்பாக டெய்லியே காலையில் 10 நிமிஷத்துக்கு முந்தி வந்துடணும். அந்த முன்னாடி உட்கார்ந்து நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முத்திரைகள், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், மெமரி பேர் கிடைக்கும், பய உணர்வு நீக்கக்கூடியது, என்னால் எதையும் சாதிக்க முடியும், ஆற்றல் கொடுக்கக்கூடியது. இந்த முத்திரைகளெல்லாம் பண்ணிட்டு அவங்க போய் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப கேஷுவலாக நிறைய படிச்சிருப்பாங்க, பயத்தினால் அவங்களுக்கு வெளியே வராது. அப்போ இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது பய உணர்வு நீக்கப்படுகின்றது, நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு எக்ஸாம் எழுதுகிறாங்க, நல்லா 100% ரிசல்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பள்ளிகளும் வேலை செய்கின்ற எல்லா அலுவலகத்திலும் அந்த நேரத்தை கூட அவங்க ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பணியாளர்களுடைய ஆரோக்கியத்திற்கு செலவு பண்ணால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையே நல்லாயிருக்கும், நிறுவனமும் நன்றாக இயங்கும்.
1: ஓகே, இப்போ அடுத்தது சார், உணவு முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உணவு முறைக்கும் இந்த யோகா பயிற்சிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இதில் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸாக இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்தவங்களே ஓகே விட்டுருவோம், ஏன்னா வந்தவங்க வந்து இதுக்கப்புறம் மெடிசனை சார்ந்ததாக இருந்தாகணும், அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி ஆகிடுது, வராமல் தவிர்க்கிறதுக்கு அடுத்த தலைமுறை சில விஷயங்கள், இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா, உணவு முறையாகட்டும் கூடவே இந்த யோகா பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும் அப்படின்றதுக்கு என்ன வழிகள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க?
0: நிச்சயமாகவே அசனம்ங்கிறது உணவு, ஆசனம்ங்கிறது யோக பயிற்சிகள். இந்த யோகத்திலேயே அசனம் பாதி ஆசனம் பாதி, நாம் எடுக்கக்கூடிய உணவு பாதி, யோக கலைகளையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். இப்போ பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மேரேஜுக்கு போய் பாருங்கள், 32 வெரைட்டிஸ் போட்டிருப்பாங்க இலையில், அது ஃபுல்லாகவே நமக்கு சத்தான்னு பார்த்தா சத்து இல்லை, அது ஒரு ப்ரிஸ்டீஜிஸுக்காண்டி வேணால் 32 வெரைட்டி நான் போட்டு மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிக உப்பு, அதிக காரம், அதிக புளிப்பு இருக்கக்கூடாது, மைதாவினால் அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். புரோட்டா, பீஷா அந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து நம்ம உடலுக்கு அஜீரண கோளாறை உண்டு பண்ணணும். அடுத்து காலையில் 8 to 8:30 சாப்பாடு கரெக்டாக டிஃபன் மைல்டாக எடுத்துக்கிடணும். மதியம் 12 to 1:30 மதிய சாப்பாடு, சூரிய வெளிச்சம் இருக்கிறனால மதியம் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நிறைய காய்கறிகள் எடுத்துகிட்டு சாதத்தை குறைச்சிக்கிடணும். 7:30 அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு முறையை அமைச்சிக்கிட்டு யோக பயிற்சியும் பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேஜர் டிசீஸ் சுகர் இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ப்ரெஷர் நாளுக்கு

0: இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்ன காரணம்னா, உணவு முறை நம்மளுடைய எந்த ஒரு பயிற்சி செய்யாத நிலை. அப்போ இந்த மாதிரி உணவு முறை அமைச்சுக்கிட்டாங்கன்னா சுகர் வராமல் நம்ம கண்ட்ரோலில் இருக்க முடியும், ப்ரெஷர் வராது, முதுகுவலி, மூட்டுவலி, அல்சர், பைல்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. இப்போ அடுத்து சார், சில பேருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிட்டாங்க, அதனால சுகர் வந்திருக்கு. நிச்சயமாக அவங்க வாழ்க்கை முறையை, உணவு முறையை இந்த மாதிரி மாற்றி கொண்டு அதற்குரிய சரியான யோக பயிற்சி கரெக்டாக எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா முதல்ல சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும், பிபி கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து பயிற்சி பண்ணாங்கன்னா ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் நம்ம மாத்திரை சாப்பிட்டு நிப்பாட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் யோகக்கலை வல்லுநர் கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை காணப்பட்டது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மேல் ஆலத்தூரில் 3.6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.8 டிகிரி செல்சியஸும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 23.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வடதமிழக பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவுகிறது. கிழக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு விதர்பா மற்றும் தெலுங்கானா வழியாக தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், நாளை அரியலூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடனும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவலாம். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?

0: சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி, ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29. குறளமுதம்.

அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மாற்ற

0: அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் 866 அதிகாரம் பகை மாட்சி.
1: இசையோடு பொருளோடு குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹர்ஸ் வழங்க காத்திருக்கிறது திரை கானம். துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் குஷி படப்பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போல மண்புழு உரமானது செடிகள் வளர்வதற்கு தேவையான சக்திகளை அளிக்கும். அதே போல ட்ரைக்கோடெர்மா விரிடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். அப்பொழுதுதான் செடிகளானது செழிப்பாக நன்றாக வளரும்.
0: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 5:43, 45 நேரலை சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி தெனாலி பட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்களில்.
3: என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையாள் தேட, என்ன சொல்லி என்னை சொல்ல.

நேயர்கள் இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 6 மணி.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 தரைவழி ஒலிபரப்பில் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில். லீட்ஸ் ஹெடிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சென்னை அலைவரிசையின் வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் செயலியில் இடம்பெறும். மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 9:15 செய்தி சுடர். மொபைல் செயலியில் 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரை கானம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 6 பகுதி. இதில் குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரை காணும், 9:30 அரங்கிசை, என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவீணை இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய் நினைவு தினம் குறித்த சிற்றுரை, குரு அர்ஜன் தேவ் அவர்களின் தியாக தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் இனிமையான ரயில் பயணம், எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. உங்கள் கவனத்திற்கு சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்களின் பிறந்தின சிற்றுரை, வழங்குபவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை, வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:30 திரை காணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, நுரையீரல் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம். பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். 9 அரங்கிசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலினிசை, எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எஸ் அஞ்சனி அவர்களின் வீணை இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தூய்மை பாரதம் திட்டம் 2 கட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, 2:15 திரை காணம், 2:55 வானிலை. நாளை இரவு 8:05 தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு திரு எல் முருகன் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கும் புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை, சென்னைக்கும் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.1 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 73%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.8 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 58%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Naresh Magu.

0: ಆಕಾಶವಾಣಿ பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: கொல்லன் பட்டறையில் உறங்கிக் கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு பயங்கரமான கனவுகள் வரத் தொடங்கியிருந்தன. அதில் ஒரு கனவில் அவனையும் குந்தவை தேவியையும் நெருப்பில் யம கிங்கரர்கள் பிடித்து தள்ளுவதாகக் கண்டு ஐயோ வேண்டாம் என்று அவன் அலறிக்கொண்டு திமிரினான். கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தான். கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது. ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது.
2: சச்ச, இனிமேல் எக்காரணத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான்.
3: ரொம்ப நேரம் தூங்கி போயிட்டேனா
1: என்று கொல்லனை பார்த்து கேட்டான்.
4: அப்படி ஒரு ரொம்ப நேரம் ஆகிவிடவில்லை அப்பனே, 2 ஜாமன்தான். அப்பனே, நீ கும்பகர்ணன் வம்சத்தில் வந்தவனோ? பட்டப்பகலில் இப்படி தூங்குகிறாயே.
3: இரவிலே எப்படி தூங்க மாட்டாய் என்றான் கொல்லன்.
2: கடவுளே, 2 ஜாம நேரமா தூங்கிவிட்டேன்? குதிரை குழம்புக்கு கவசம் செய்தாகிவிட்டதா?
4: இனிமேல்தான் செய்ய வேண்டும். ஆனால் உன்னை போன்ற தூங்கு மூஞ்சிக்கு அதனால் என்ன பயன்? நீ குதிரையையே பறிகொடுத்து விடுவாய். இன்னும் உன்னையே கூட பறிகொடுத்து விடுவாய்.
1: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது. எழுந்து ஓடிப்போய் வாசப்பக்கம் பார்த்தான். குதிரையை நிறுத்திய இடத்தில் அதை காணோம்.
2: ஐயோ, குதிரை எங்கே
1: என்று இறைச்சல் போட்டுக்கொண்டே உடைவாளின் பிடியில் கை வைத்தான்.
4: பயப்படாதே, உன் குதிரை பத்திரமாயிருக்கிறது. கொல்லைப்புறத்தில் போய்பார்.
1: வந்தியத்தேவன் கொல்லைப்புறம் சென்று பார்த்தான். அங்கே 3 பக்கம் அடைக்கப்பட்ட கீத்து கொட்டகையில் அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. கொல்லன் உலைக்களம் ஊதிய சிறுபிள்ளை அதன் வாயில் புல் கொடுத்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனை பார்த்ததும் குதிரை உடலை சிலிர்த்து கொண்டு கனைத்தது.
2: ஐயா, இங்கே வந்து கொஞ்சம் உங்க குதிரையை பார்த்துக்குங்க, இதனோட குழம்புகளுக்கு அளவெடுக்கணும் என்றான் பையன்.
1: வந்தியத்தேவன் குதிரை அருகில் சென்று அதை தடவி கொடுத்து கொண்டு நின்றான். பையன் குதிரையின் குழம்புக்கு அளவு எடுத்தான். இதை யார் இங்கே கொண்டு வந்து கட்டினார்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
2: நான் தான் கட்டினேன்.
1: எதற்காக?
2: அப்பா கட்ட சொன்னாரு.
1: அது எதற்காக? இந்த ஊர் வழியா
2: சற்று முன்னால பெரிய பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் போனாங்க. குதிரையை வாசல்ல பார்த்திருந்தா கட்டாயம் கொண்டு போயிருப்பாங்க.
1: வந்தியத்தேவனுக்கு பழைய ஞாபகம், திருநாராயணபுரத்து ஞாபகம் வந்தது. தான் செய்த தவறை எண்ணி வெட்கமடைந்தான். கொல்லனிடமும் அவன் மகனிடமும் மனத்திற்குள் நன்றி உணர்ச்சி கொண்டான். குதிரையின் குழம்புக்கு அளவு எடுத்துக் கொண்டதும் இருவரும் முலைக்களத்துக்குள் வந்தார்கள். கொல்லன் இரும்பு துண்டை எடுத்து குழம்பைப் போல வளைத்து வேலை செய்யத் தொடங்கினான். என் குதிரையை காப்பாற்றிக் கொடுத்தீரே, அதற்காக மிக்க வந்தனம் என்றான் வல்லவரையன்.
4: என்னை தேடி வருகிறவர்களுடைய உடைமையை நான் காப்பாற்றிக் கொடுக்க வேண்டுமல்லவா? அது என் கடமை.
2: பழுவேட்டரையர் பரிவாரம் இந்த பக்கம் போய் எத்தனை நேரம் இருக்கும்?
4: 2 நாழிகைக்கு மேலே இருக்கும். அவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீ தூங்கிக் கொண்டிருந்தாயே, அதை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது.
2: நான் தான் தூங்கி போய்விட்டேன். இத்தனை நேரம் நீர் வீணாக்கி விட்டீரே. அவர்கள் போன பிற்பாடாவது வேலையை உடனே ஆரம்பித்திருக்கலாமே.
4: எப்படி ஆரம்பிப்பது? அவர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு யாருக்கு வேலை செய்ய மனம் வரும்? உனக்காக மனத்தை திடப்படுத்திக் கொண்டு இதை நான் செய்கிறேன். எங்கிருந்து அப்பனே நீ வருகிறாய்?
1: அவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவாயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வந்தியத்தேவன், இலங்கையிலிருந்து வருகிறேன் என்றான். கொல்லன் அவனுடைய முகத்தை ஏற இறங்க பார்த்தான். பிறகு குரலை தாழ்த்திக் கொண்டு,
4: இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா என்றான்.
1: உண்மையே சொல்லுவதென்று சற்று முன் சங்கல்பம் செய்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், பார்த்தேன் என்றான்.
4: கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய்?
1: இன்று காலையில் பார்த்தேன். கொல்லன் வந்தியத்தேவனை கோபமாய் நோக்கினான்.
4: விளையாடுகிறாயா தம்பி?
1: இல்லை ஐயா, உண்மையைத்தான் சொன்னேன்.
4: இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்லுவாய் போல் இருக்கிறதே.
1: ஓ, கேட்டால் சொல்வேன்.
4: இளவரசர் எங்கே இருக்கிறார் சொல் பார்க்கலாம்.
1: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார்.
4: அப்பனே,

0: நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போல கட்டுக்கதை புனைந்துரைக்கக்கூடியவர்களை பார்த்ததே இல்லை. வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள் சிரித்துக் கொண்டான். புனைந்து கூறும் பொய்யை நம்புவதற்கு எல்லோரும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். உண்மையைச் சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள். இது நமது ஜாதக விசேஷம் போலும்.
1: தம்பி, நீ இலங்கையிலிருந்து எப்போது புறப்பட்டாய்?
0: 4 நாளைக்கு முன்னால்.
1: அதனால்தான் உனக்கு செய்தி தெரியவில்லை.
0: என்ன செய்தி ஐயா?
1: பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்திதான்.
0: வந்தியத்தேவன் கஷ்டப்பட்டு திடுக்கிடுவது போல பாசாங்கு செய்தான்.
2: ஐயோ, அப்படியா? யார் சொன்னார்கள்?
1: நேற்று முதல் இங்கெல்லாம் அப்படி பேச்சா இருந்தது. இன்றைக்கு பழுவேட்டரையர் இவ்வழியாக போனபோது ஊர்த்தலைவர்கள் அவரை கேட்டார்கள். அந்த செய்தி உண்மைதான் என்று பழுவேட்டரையர் கூறினார். அந்த படுபாவியின் தலையில் இடிவிழவில்லையே.
0: ஏன் அந்த கிழவரை வைகிறாய்?
1: அவராலே தானே இது நடந்திருக்கிறது. ஏதோ சூழ்ச்சி செய்து இளவரசரை அவரே கடலில் மூழ்கடித்து விட்டார் என்று ஊரார் சொல்லுகிறார்கள். அதனால் அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த உபசாரங்களையும் நிறுத்திவிட்டார்கள்.
0: இளவரசர் மீது இந்த ஊருக்கு அவ்வளவு பிரியமா?
1: கேட்க வேண்டுமா? ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் இப்போது கண்ணீரும் கம்பலையுமாயிருக்கிறார்கள். இந்த ஊரார் மட்டும் என்ன, சோழநாடு முழுவதும் ஓலமிட்டு அழப்போகிறது. பழுவேட்டரையர்களை சபிக்கப் போகிறது. ஏற்கனவே சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்டு என்ன பாடுபடுவாரோ தெரியாது. இன்னும் என்னவெல்லாம் விபரீதங்கள் நடக்குமோ. சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றி வருகிறதே, அதற்கு ஏதேனும் நடந்துதானே தீர வேண்டும்.
0: நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னவா இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணி பார்த்தான். தான் கூறியதை இந்த கொல்லன் நம்பாமல் இருந்ததே நல்லதாய்ப்போயிற்று. தான் இனிமேல் பொய் சொல்லாவிட்டாலும் இளவரசரை பற்றிய உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இளைய பிராட்டி ஏதோ முக்கிய காரணத்திற்காகத்தானே அவரை சூடாமணி விகாரத்தில் இருக்கச் சொல்லியிருக்கிறார். இளவரசரியை கண்டு பேசிய பிறகு அவர் சொல்லும் யோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும்.
1: தம்பி, என்ன யோசிக்கிற
0: என்றான் கொல்லன். நடுக்கடலில் சுழற்காற்றில் நானும் அகப்பட்டு கொண்டேன். கடவுள் அருளால் நான் தப்பி பிழைத்ததை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
1: கடவுள் அருள் என்பது ஒன்று இருக்கிறதா என்ன?
0: பெரியவரே, அதென்ன அப்படி சொல்லுகிறேன்?
1: கடவுள் அருள் இருப்பதாக ஒன்று இருந்தால் பழுவேட்டரையர்களின் அக்கிரமங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்குமா? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கி இருப்பாரா?
0: பெரியவரே, பழுவேட்டரையர் அதிகாரத்தில் உள்ளவர்கள். அவர்களை பற்றி இப்படியெல்லாம் பேசலாமா? யார் காதலாவது விழுந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்கள்.
1: என்னை விட நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நானாவது விழித்துக் கொண்டிருக்கும் போது பேசுகிறேன். நீ தூக்கத்தில் உளறுகிறாய்.
2: ஐயையோ, என்ன உளறினேன்?
1: பழுவேட்டரையர்களை யமதூதர்கள் என்று சொன்னாய். பழுவூர் இளையராணியை பெண் பேய் என்று சொன்னாய். நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் என்னைத் தவிர வேறு யார் காதிலாவது விழுந்தால் உன் கதி என்ன? நீ அப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிற சமயத்திலேதான் அந்த சாலை வழியாக பழுவேட்டரையர்களின் பரிவாரங்கள் போயின. எனக்கு ரொம்ப திகிலாய்ப் போய்விட்டது.
2: நீர் என்ன செய்தீர்?
1: வாசற்பக்கம் போய் நின்று இந்த உலைக்களத்தின் கதவையும் சாத்திக் கொண்டேன். அதற்கு முன்னால் உன் குதிரையை கொல்லைப்புறம் கொண்டு போய் கட்டியாயிற்று.
2: தூக்கத்தில் நான் இன்னும் ஏதாவது உளறினேனோ?
1: உளறலுக்கு குறைவே இல்லை.
2: ஐயோ, என்ன உளறினேன்?
1: நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாய். அவர் பழுவேட்டரையர் கட்டளையின்படி சிறைப்படுவேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய். தம்பி, பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய். ஜாக்கிரதை அப்பனே, ஜாக்கிரதை.
0: வந்தியத்தேவன் வெட்கி தலை குனிந்தான். இளைய பிராட்டியை குறித்து அனுசிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பீதி அடைந்தான். இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தூங்க வேண்டும். அல்லது மனித சஞ்சாரம் இல்லாத காட்டிலோ, பாலைவனத்திலோ, மலை குகையிலோ தூங்க வேண்டும்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்துல வந்தியத்தேவன்ங்கிற வானர்குல வீர வாலிபன் தனது எதிர்காலத்தை குறித்து கண்டு வந்தது ஒரே கனவுதான். ஆனா அதிக துடிப்புடன் செயல்படும் அவன் கண்ட கனவுகளை நெடுகிலும் காட்டி அதிவேக மனசுக்கும் கனவுக்கும் உள்ள தொடர்பை உணர்த்துறார் ஆசிரியர். கடம்பூர்ல குறவை கூத்து, வெறியாட்டு, பெருந்தர விருந்து, இதுக்கெல்லாம் அப்புறம் நரிகள், நாய்கள், வெட்டறிவாளியந்தின பூசாரி, ஆண்டாள் பாசுரம் பாடும் பெண்கள், கனவையும் நனவையும் பிணைச்ச ஆழ்வார்க்கடியான் தலை, திருக்கிட்டு எழுந்திருந்தான் வந்தியத்தேவன். இந்த கனவு எல்லாத்தையும் விட தலை சுத்த வைக்கிது கீழே நடந்த சதி கூட்டம். தஞ்சாவூர் சேந்தன் முதன் வீட்டுல பாம்பு கனவு, பகல்ல நந்தினியை சந்திச்சான் அல்லவா அதனுடைய தாக்கம். மறுநாள் கோட்டை தளபதியின் ஆட்களை ஏமாத்திட்டு ஒரு சந்தில குட்டி தூக்கம், கோழி தூக்கம்னு சொல்லலாம். கனவு இல்ல, ஆனா சுறுசுறுப்பாயிடுறான். லதா மண்டபத்துல கற்பனை கரபுரண்டு ஓடிச்சே. பழையாறுக்கு வர வழியில பாழ் மண்டபம், ஆந்தை குரல் ஒன்ற விதாசன் தூக்கத்தை கெடுத்தான். ஆனா எதிர்பாராத எச்சரிக்கை வந்தது. கோடிக்கரையில பூங்குழலியின் விடுக் பேச்சில ஒளிஞ்சிருந்த நம்பிக்கை அசட்டு கனவா வெளிப்பட்டுச்சு. மாதோட்டத்துல சந்தேகப்பட்டு காவல்ல வச்சிருந்தாங்க கனவுல இளைய பாராட்டியின் பரிவு. அனுராதபுரத்துல மனக்குழப்பங்களை எல்லாம் வெளித்தள்ற கலவை கனவு. இப்ப கொல்லுப்பற்றையில நரகத்தை சொர்க்கமாக்குற குந்தவை, நரகத்திய சொர்க்கம்னு நம்ப வச்சு தீயில தள்ள பாக்குற நந்தினி, உலைக்களத்தின் கதவே மூட வச்ச பெரிய கனவு. பொய்ங்கிற சொல்ல ஒருபோதும் இழிவாக பேச மாட்டான் வந்தியத்தேவன். நேர்களுக்கு நினைவு இருக்கும், நாலு வரி பாடல்ல இத்தனை பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர் தமது பெயரை வெளிப்படுத்திக்க முன் வர மாட்டார்னு சக்கரவர்த்தி சொன்ன போது, பிரபு அப்படி ஒரேடியா பொய்னு தள்ளிவிடக் கூடாது, இல்லாத விஷயத்த சாதாரண மக்கள் சொன்னா அது பொய்யும்போம், ராஜாங்க நிர்வாகத்துல அதுக்கு பேரு ராஜதந்திர சாணக்கியம், கவிஞர்கள் சொன்னா கற்பனை, அணி அலங்காரம், இல்பொருள் உவமைன்னு விளக்கினான் அல்லவா. ஓடைக்கரையில பூங்குழலி, ஒன்ன போல பொய் சொல்லக்கூடியவன நான் பார்த்ததே இல்லைன்னு பாராட்டின போது, பொய்ன்னு சொல்லாத கற்பனா சக்தின்னு சொல்லுன்னு திருத்தினான் அல்லவா. கொல்லுப்பற்றையில ஒரு முன்னேற்றம், பொய் சொல்லாட்டாலும் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லையே, இந்த முடிவுக்கு வந்துட்டான். இது எவ்வளவு தூரம் கை கொடுக்கும் பார்க்கலாம். கீற்று கொட்டகை, இதற்கான விளக்கம், கிடுகு கொட்டகை கீற்று கொட்டகையாகி பேச்சு வழக்கில் கீத்து கொட்டகை கொட்டாயின்னு ஆயிடுச்சு. கிடுகு என்றால் முடைந்த ஓலை கீற்று, பனை அல்லது தென்னை ஓலையால் முடையப்பட்ட கீற்றாலையான கூரையை உடைய அமைப்பு, பெரும்பாலும் தற்காலிக தேவைக்காக அமைப்பாங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைப்பாடல் கே ஜே யேசுதாஸ், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் கண்ணுக்குள் நிலவு.

0: நேரம் 6:29. ஆகாஷ்வாணி. இனி விளம்பரங்களை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
5: Go for PLI.
6: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
7: Vanakkam. Manila Cheidigal. Vasipavar Sumitra Ratnam.

தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் தமிழகவினரே ஈடுபடுவதாக குறை கூறியுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த எந்தவொரு நடவடிக்கையையும் முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தமிழக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தமிழக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியில் இருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின்போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர்ஸ் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தாவேக்கு அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக்கு அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log

0: to indiapost.gov.in.
1: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேயர்களே, தரைவழி ஒலிபரப்பில் இப்பொழுது லீட்ஸ் ஹெட்டிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 6:41:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மொபைல் செயலியில் மனதில் நின்ற இனிய பாடல்களின் அணிவகுப்பாய் வலம் வர காத்திருக்கும் மனதில் நின்றவை பாடல்களை ரசிக்கலாம். துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது

ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். ஒலிக்க இருக்கும் பாடல் அதே குரலில் அவள் வருவாளா திரைப்பட பாடல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேயர்களே, மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்களது புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாக தெரிவிக்க பிரத்யேக எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 9487771077 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள்

0: தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேகமலை, வெள்ளிமலை, பொம்மராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிங்கவால் குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், இது அப்பகுதியின் அடர்ந்த வனப்பரப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்த்துவதாகவும் வனத்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கம்பம் நகரிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பமெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடாக குமுளி மலைச்சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று வெற்றிலையில் இருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் பயனாளி செந்தில்வேல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
1: என் பெயர் செந்தில்வேல். நான் தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர். மத்திய அரசின் பாரத பிரதமர் பிஎம்எஃப்இ ஸ்கீமின் மூலமா ஒரு 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் ரெடி பண்ணியிருக்கோம், தயார் பண்ணோம். இந்த குளிர்பான தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமாக ஒரு குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் 5 லட்சம் ரூபா எனக்கு மானியம் வரும் வந்திருக்கு. இது மூலமாக என்னோடய தொழில் மேம்பாட்டுக்கு இது ஒரு நல்ல வகையில் எனக்கு உதவி பண்ணது. நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக இந்த மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு பல வகையில் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: காமாட்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ₹2 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக தமிழக கேரள எல்லையோரங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குமுளி மலைப்பாதை மற்றும் போடிமெட்டு ஆகிய வழித்தடங்களில் மருத்துவ குழுவினர் முகாம் அமைத்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் அன்றைய தினம் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நதிநீர் பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்றும், வைகை அணை தூர்வாருவது குறித்து மத்திய அரசிடம் முறையாக அனுமதி பெற்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் ₹6.25 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். எந்த நிலையிலும் களத்தில் பயங்கரவாதிகளை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டுமே ஒரு இராணுவ வீரனின் எண்ணமாக இருக்கும் என்றும், நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவரிடம் கீர்த்தி சக்கர விருது பெற்ற தேனியைச் சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு மீனாட்சி சுந்தரம் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். முன்னதாக குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்று சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு முன்னாள் இராணுவத்தினர், ஊர் பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் என அனைவரும் திரண்டு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். கம்பத்தில் பட்டா பெயர் திருத்தத்திற்காக ₹5000 லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் தன்னார்வலர்களாக பணியாற்ற விரும்பும் நபர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் முகவரிக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் வரும் 25ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடைகள் வளர்ப்பு பயிற்சிக்கு வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி முதல்வர் திரு பொன்னுதுரை தெரிவித்துள்ளார்.
2: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர்

0: திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளது உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது, நிரந்தர வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கு

0: ரூபாய்க்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலகிலேயே ஆறாவது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் இரண்டு செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் 4 தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர பட்னாவிஸ், உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரிட்ஸரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகசாவா ஜீவானை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் உத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்களே, மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் தரைவழி ஒலிபரப்பில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை தொடர்கிறது.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மொபைல் செயலியில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்டு வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்து கொள்ள முடியும். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கிடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளுஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடலாம். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தில் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சில கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடைகாலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம்

0: பொன்னி பொன்னி.
1: ராசு. அம்மா, சமயக்கட்டில் இருக்கேன். யாரு கூப்பிடுறாங்கன்னு கதவு திறந்து போய் பாருப்பா.
0: பொன்னி பொன்னி.
1: என்ன, ராசுவை குரலையே காணா? சரி சரி, நானே போய் பார்க்குறேன். வந்தவங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்க போகிறாங்க. அடடே மருதாணி அக்கா, எப்பக்கா வந்தீங்க ஊருக்கு? வீட்டுக்குள்ளே வாங்க.
0: காலமுறை தான் வந்த பொன்னி. அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு பேசிட்டு உன்னைய பார்க்க வந்தேன்.
1: சரி சரி, அந்த பையன் என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க டீ போட்டு கொண்டாரேன்.
0: இல்லை பொன்னி, டீ வேணாம். இப்போதான் வீட்டில் அம்மா போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் மோர் மட்டும் கொண்டு வாமா, வெயிலில் வந்ததில் ரொம்ப களைப்பாக இருக்கு.
1: அட, அதுவும் சரிதான். அடிக்கிற வெயிலில் குளுமையாக சாப்பிட்டா தானே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சரி சரி, நான் சீரகத்தை இடித்து போட்டு நாலு கல் உப்பு சேர்த்து கொண்டாரேன்.
0: ஏன் பிள்ள, சீரகம் மேலே உள்ள பிரியம் இன்னும் மாறலையா உனக்கு?
1: ஆமாம் மருதானியக்கா, உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது தானே?
0: சரியா சொன்ன பொன்னி. சத்த அந்த தட்டை எடுத்து கொடுமா. உனக்கும் பிள்ளைகளுக்கும் பழங்களையும் பலகாரங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்.
1: ஏங்கா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் தங்கையை பார்க்கணுமா?
0: என் தங்கையை பார்க்க இந்த அக்கா வெறுங்கையோட வர முடியுமா என்ன சொல்லு. ஆமாம், எங்கே பிள்ளைகளை ஆளைய காணோம்?
1: அவங்க எங்கக்கா வீட்டில் இருக்காங்க. எப்போ பாரு விளையாட்டு தான், பசி எடுத்தாதான் வீட்டு பக்கமே வராங்க.
0: சின்ன பிள்ளைங்க தானே, வளர வளர பொறுப்பு தானா வந்துடும்.
1: இந்தாங்க அக்கா தட்டு, நான் போய் மோர் கொண்டாறேன்.
0: சரி புள்ள. ஆஹா, என்ன அருமையா காத்தடிக்குது பொன்னி வீட்டுக்கிட்ட. சத்த திணையில போய் உக்காந்து காத்து வாங்குற.
1: எங்க போயிட்டாங்க மருதானியக்கா?
0: பொன்னி, இங்க திணையில உக்காந்துட்டு இருக்கேன்.
1: சரிக்கா, அங்கேயே வரேன். என்னக்கா குழு குழுனு காத்து வீசுதா?
0: ஆமா புள்ள, இங்க இருந்து போக மனசே வராது போல இருக்கு.
1: ஏன் போகணும், உங்க தங்க கூடவே இருந்துருங்க. இந்தாங்கக்கா மோர குடிங்க.
0: அப்பாடா, களைப்பே போன மாதிரி இருக்கு. ஏன் பொன்னி, உங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளை எப்படி நீங்க பராமரிச்சிட்டு வரீங்க? ஏன் கேக்குறேன்னா, செடிகள்ல எந்த நோயும் இல்ல, செடி முழுக்க காயாதான் இருக்கு, இலைகளையே பார்க்க முடியலையே.
1: ஆமா மருதானியக்கா, உங்க மனசுல எழுந்த கேள்விகளை அம்புட்டும் சரிதான். பல பேரு நம்ம தோட்டத்து காய்கறிகளை பார்த்துட்டு உங்களை போலதான் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம், காய்கறி பயிர்களை பத்தின விவரங்களை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடியே விவசாய வேலைகளை பாக்குறோமே. இதனாலதான் சத்தான காய்கறிகளும் கிடைக்குது, அதோட தேவையான வருமானமும் கிடைக்குது.
0: ஆமா புள்ள, காய்கறி பத்தின இந்த தகவல்களை யாரு உங்களுக்கு சொன்னாங்க?
1: வேற யாரு, வாழடி வாழையா வழிகாட்டிட்டு வர நம்ம வானொலி தான்.
0: என்ன, நம்ம வானொலியா?
1: ஆமாங்கா, வானொலியில விவசாய சார்ந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில தெளிவா எடுத்து சொல்றாங்களே. நீங்க பாக்குற இந்த காய்கறி தோட்டமும் அவங்க சொன்ன வழிமுறைகளை கேட்டு அமைச்சது தான்.
0: பொன்னி, நீ பேசுறத கேட்க ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதோட என் மனசுலயும் காய்கறி செடிகளை வளர்க்கணுங்கிற எண்ணமும் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு.
1: அப்புறம் என்ன மருதானியக்கா, இப்ப கூட காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ரேடியோல வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு பிறகு காய்கறி பயிர்களை வளர்க்குற வேலையை பாருங்க.
0: இதோ இப்பவே

0: சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக ஒரு பயிர் அதிக மகசூல் பெறுவதற்கு விதை தேர்வானது மிக மிக முக்கியமானதாகும். விதையானது நல்ல தரமாகவும் நோய் தாக்குதல் இல்லாதவாறும் கலப்பினங்கள் இல்லாதவாறும் தேர்வு செய்வது மிக மிக அவசியமாகும். அதே போன்று விதையின் அளவானது மிக மிக முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவை கொண்டே நாம் நாற்றாங்காலை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களானது நாற்றாங்கால் முறையின் மூலமே பயிரிடப்பட வேண்டும். பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 கிராம்

மிக மிக முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவை கொண்டே நாம் நாற்றாங்காலை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களானது நாற்றாங்கால் முறையின் மூலமே பயிரிடப்பட வேண்டும். பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 கிராம் விதையானது தேவைப்படுகிறது ஒரு ஹெக்டருக்கு. அதே ஹைபிரிடுக்கு 100 to 150 கிராம் தேவைப்படும். அதே போன்று கத்தரியானது ஒரு ஹெக்டருக்கு ரகமானது 400 கிராம் விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 கிராம் விதை தேவைப்படுகிறது. இதேபோல் மிளகாய்க்கு ரகத்திற்கு 1 கிலோ விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 to 250 கிராம் விதை தேவைப்படுகிறது. இந்த விதைகளை வந்து நாம் நேரடியாக நாற்றாங்கல் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தியானது மிக மிக அவசியமாகும். எதற்காக விதை நேர்த்தி பண்ண வேண்டும் என்றால், விதை நேர்த்தி பண்ணுவதன் மூலம் விதையின் முளைப்புத்திறனை அதிகப்படுத்தலாம், விதையின் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை குறைக்கலாம். அதாவது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி பவுடரை எடுத்துக்கொண்டு அதனுடன் ஆரிய அரிசி கஞ்சி கலந்து 1 மணி நேரம் விதைகளை நெல்லில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு விதைப்பதன் மூலம் முளைப்புத்திறன் அதிகமாகவும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக நாற்றாங்காலானது 2 முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒன்று பாரம்பரிய முறை, அதாவது மேட்டுப்பாத்தி முறை என்று அழைக்கப்படும் நிலத்தில் நாற்றாங்கால் அமைத்து அதன் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் முறை. இன்னொன்று இப்போது அதிகமாக பின்பற்றப்பட்டு வரும் தொழில்நுட்பமானது குழித்தட்டு முறை. இதன் மூலம் அதிக நாற்றுகளை பெற்று மகசூலை அதிகரிக்க முடியும். இப்பொழுது மேட்டுப்பாத்தி முறை பற்றி காண்போம். பொதுவாக மேட்டுப்பாத்தியானது அகலமானது 1 மீட்டர் அளவும், நீளம் நமது தேவைக்கேற்பவும், உயரமானது 1.5 அடி அளவும் இருக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்தி முறையில் செம்மண், அதனுடன் எரு மற்றும் மண்புழு உரம் கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். இதில் விதைகளை வந்து நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டு அதில் விதைகளை விதைக்க வேண்டும். இந்த விதைகள் வந்து முன்னதே விதை நிறுத்தி பண்ணியிருந்தால் மிகவும் சிறந்தது. அப்படி விதை நிறுத்தி பண்ணவில்லை என்றால் நீங்கள் நிலத்தை தயார் செய்யும் போது கூட இந்த உயிர் புஞ்சான கொல்லிகளை கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி விதைகளை விதைத்த பிறகு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டுவிட்டு அதற்கு மேல் வைக்கோல் அல்லது தென்னை மட்டைகளை வந்து பரப்பிவிட வேண்டும். இது எதற்காக வேண்டுமென்றால் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி விதைகளை எளிதாக முளைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் அந்த குழித்தட்டு முறைக்கும் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால், நமது மேட்டுப்பாத்தி முறையில் ஒரு இயற்கை சீற்றங்களான ஒரு மலைப்பொழிவோ அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் வளரும் நாற்றுகள் வந்து சேதம் அடையலாம். அதே போன்று கோழி போன்றவைகள் மூலமாகவும் சேதம் அதிகமாகலாம். இதனால் நமக்கு வந்து முளைப்புத்திறன் குறைவதுடன் தேவைப்படும் நாற்றின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும். அதே போன்று இதிலிருந்து எடுத்து நிலத்தில் நடும்போது செடிகளின் சேதம் வந்து அதிகமாகலாம். என்ன காரணம் என்னவென்றால், நாம் எடுக்கும் பொழுது வேர் அறுபடலாம் அல்லது வேரில் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் நிலத்தில் எடுத்து நடும்பொழுது நம்மளுக்கு சேதம் ஏற்படலாம். இந்த குறைபாடுகளை இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குழித்தட்டு முறை. இந்த குழித்தட்டு முறையானது இப்பொழுது இருக்கும் அனைத்து நர்சரிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குழித்தட்டானது 98 குழிகள் கொண்ட ஒரு கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் வளர்க்கப்படுகிறது. பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தட்டுகளில் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைகோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போன்று மண்புழு உரமானது செடிகள் வளருவதற்கு தேவையான சக்திகளை அளிக்கும். அதே போல் ட்ரைகோடெர்மா விரிடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். இந்த மூன்றையும் நன்கு கலந்து இந்த 98 குழி கொண்ட தட்டுகளில் நிரப்பிவிட்டு ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதை இட வேண்டும். அதாவது 98 குழிகளிலும் 98 விதைகளை இட்டு இந்த மறுபடியும் இந்த கலவைகளை கொண்டு மூட வேண்டும். இதே போன்று நமக்கு தேவையான குழி தட்டுகளை தயார் செய்துவிட்டு ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை வெள்ளை பாலித்தீன் கவர் கொண்டு மூடிவிட வேண்டும். 4 to 5 நாட்கள் கழித்து அதை பார்க்கும் பொழுது அதில் முளைப்பு ஆனது வளர்ந்திருக்கும். இந்த வெள்ளை பாலித்தீன் கவர் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், அந்த ஈரப்பதம் மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக அந்த வெள்ளை பாலித்தீன் கவர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விதைகளானது எளிதாக முளைத்து வரும். 4 to 5 நாட்கள் கழித்து விதை முளைத்த பிறகு ஒவ்வொரு தட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து அடுக்க வேண்டும். பச்சை நிழல் வலை என்ற

0: அழைக்கப்படும் சேனட் நர்சரியில் வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த சேனட் நர்சரியில் எதற்காக வைக்க வேண்டும் என்றால், வெப்பநிலையானது ஒரு 50% மட்டுமே செடிக்கு அளிக்கப்படும். இதனால் பயிரானது சேதமானது மிகவும் குறைக்கப்படும். அதே போன்று 15 நாட்கள் ஆன பிறகு அந்த செடிக்கு ஆல்நைட்டின் எனப்படும் உரம், அதாவது தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து கொண்ட உரத்தினை வந்து ஒரு லிட்டருக்கு 2-3 கிராம் என்ற அளவில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடிகளானது தண்டு பெருத்து செடிகள் செழிப்பாக நன்றாக வளரும். பொதுவாக தக்காளியானது 25 நாட்களில் தயாராகிவிடும். அதே போன்று கத்திரியானது 30 நாட்களில் தயாராகிவிடும். மிளகாயானது 30-35 நாட்களில் தயாராகிவிடும். இதையெல்லாம் செடிகள் தயாரான பிறகு நிலத்தில் நடுவதற்கு முன்பு ஒரு 2 நாட்கள் இந்த பச்சை நிழல் வலையிலிருந்து வெளியே எடுத்து ஒரு 2 நாட்கள் வைக்க வேண்டும். இது எதற்காக வென்றால், செடிகளானது இந்த தட்பவெப்பநிலையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செழிப்பாக வளரும். அதாவது வெப்பநிலையை வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வளர்வதற்கான தன்மையை தக்க வைத்து கொள்ளும். அன்பார்ந்த விவசாயிகளை, இந்த குழித்தட்டு நாற்றாங்கல் முறை மூலமாக சிறப்பான நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக மகசூல் பெறுவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்ததாகும். இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றி எளிதாக நாற்றாங்கலை உற்பத்தி செய்யலாம். இந்த குழித்தட்டானது 3-4 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அதை கழுவி நீங்கள் மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழித்தட்டு முறைகளின் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்து இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம்.
1: இதுவரை குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்ன மருதானியக்கா, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப காய்கறி செடிகளை வளர்க்கலாம்ல?
3: நிச்சயமா பொன்னி, ரொம்ப அருமையான விவரங்களை எடுத்து சொன்னாங்க. விவசாயத்துக்கு மண்ணும் தண்ணியும் தான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி அதை பத்தி சரியான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம்னு இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமா மருதானியக்கா, விவரம் அறிஞ்சு பயிர் செஞ்சா நாம எதிர்பார்க்கிற மகசூல் நிச்சயமா நம்ம கையில கிடைக்குமே.
3: நாளைக்கு ஊருக்கு போனதும் முத வேலையா இத பத்தி உங்க மாமா கிட்ட சொல்ல போறேன். அவரு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
2: ஆமாங்கா, மாமாவுக்கும் விவசாயம்னா அம்புட்டு உசுராச்சே, அவருக்கும் இந்த தகவல்லாம் நல்ல பயனை தரக்கூடியதா இருக்கும்.
3: பொன்னி, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போறேன்.
2: அதுக்கு என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்றீங்க, இதுதானே அக்கா தங்கையோட பாசமே. சரி சரி, வாங்கக்கா சாப்பிட போகலாம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: மல்பெரி சாகுபடியில் அங்கக உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி செடியானது பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் ஒரு பல பருவ தாவரமாகும். தமிழகத்தில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வரும் இச்செடியானது 25,000 மேற்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. இது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவிலும், ஏனைய மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த அளவிலும் பயிரிடப்படுகிறது. பயிர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான முப்பெரும் சத்துக்களான தழை, மணி, சாம்பல் சத்துக்களுடன் நுண்ணூட்ட சத்துக்களையும் கொண்டுள்ள நிலமே வளமான நிலமாகும். அவ்வாறு மல்பெரி பயிர் செழிப்பாக வளர ஒரு ஏக்கர் மல்பெரி தோட்டத்திற்கு ஆண்டுக்கு 8 டன் தொழு உரம் மற்றும் ரசாயன உரம், தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் முறையே 120:48:48 என்ற விகிதத்தில் தேவைப்படுகிறது. ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் உரச்செலவு அதிகரிக்கிறது. இதனை குறைத்திட ஆட்டு எரு, மண்புழு உரம், பசுந்தாள் உரங்கள், பசுந்தழை உரங்கள், ஊட்டமேற்றிய தொழு உரம் மற்றும் உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். நன்கு மக்கிய தொழு உரமானது 0.5% தழைச்சத்து, 0.2% மணிச்சத்து மற்றும் 0.5% சாம்பல் சத்தினை கொண்டுள்ளது. தொழு உரம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி பயிர்களின் விளைச்சல் நிலைத்து நிற்க உதவுகிறது. மக்கிய தொழு உரம் இடப்பட்ட மல்பெரி தோட்டத்தில் பல்வேறு விதமான நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் பல்கி பெருகி செடியின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கின்றன. மக்கிய தொழு உரத்தினை மல்பெரி தோட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு ஆண்டிற்கு 8 டன் இடுவதினால் மல்பெரி இலை விளைச்சல் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் கிடைக்கிறது. ஆட்டு எரு, இது தொழு உரத்தினை காட்டிலும் அதிக அளவில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டுள்ளது. இதில் 3% தழைச்சத்து, 1% மணிச்சத்து மற்றும் 2% சாம்பல் சத்து உள்ளன. ஆட்டு எருவினை நன்கு மக்கச் செய்து

மல்பெரி தோட்டத்தில் இடுவதினால் மண்ணின் உயிரோட்டம் பாதுகாக்கப்பட்டு தாவர வளர்ச்சி அதிகரித்து இலை விளைச்சல் உயர்கிறது. மண்புழு உரம். உழவர்களின் நண்பன் என்றழைக்கப்படும் மண்புழுவானது மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்களை சிதைத்து மண்வளத்தை பாதுகாத்து பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கச் செய்கிறது. மண்புழு உரமானது பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், தாவர வளர்ச்சி ஊக்கிகள், பல்வேறு நொதிப் பொருட்கள் மற்றும் எண்ணற்ற நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. எனவே இது தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து பயிர்களின் விளைச்சல் மற்றும் தரம் போன்றவற்றை உயர்த்துகிறது. மல்பெரி தோட்டத்தில் ஏக்கருக்கு ஆண்டிற்கு 5 டன் மண்புழு உரத்தினை 2 சம தவணைகளில் இடுவதினால் மண்ணின் வளம் நிலைநிறுத்தப்படுவதோடு மல்பெரியின் விளைச்சல் அதிகரிக்கப்பட்டு இழையின் தரமும் கூடுகிறது. பசுந்தாள் உரங்கள் இடுவதினால் மண்ணின் அமைப்பு, தரம், வளம் மற்றும் உற்பத்தி திறன் உயரும். பசுந்தாள் உரங்கள் மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்கள் மற்றும் சத்துக்களை அதிகரித்து செடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மல்பெரி பயிரின் இடைவெளிகளில் சணப்பு, தக்கை பூண்டு, கொள்ளு போன்ற பசுந்தாள் உரங்களை விதைப்பு செய்து பூப்பதற்கு முன்னரே நிலத்தில் மடக்கி உழவு செய்துவிடலாம். மேலும் இதனால் களை வளர்வது தடுப்பதுடன் கலைக்கொல்லி பயன்பாட்டினையும் தவிர்க்கலாம். அவரை குடும்பத்தினை சேர்ந்த தாவரங்கள் வேர்பகுதியில் உள்ள முடிச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜன் சத்தினை நிலைப்படுத்தி மண்வளம் பாதுகாக்க உதவுகிறது. இது தவிர பசுந்தாள் உரம் மண்ணில் அங்ககப் பொருட்களின் அளவு மற்றும் தாவரங்களின் வேர்பகுதியில் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்தி பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அளவினை மேம்படுத்துவதனால் பயிர்களின் விளைச்சல் உயர்வுக்கு வழிவகுக்கும். மல்பெரி தோட்டத்தில் சனைப்பை விதையினை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் விதைத்து வளர்த்து மண்ணில் மடக்கி உழுவதினால் சுமார் 6 டன் பசுந்தாள் உரமானது மல்பெரி தோட்டத்திற்கு சென்றடைகிறது. பசுந்தழை உரங்கள். பண்ணையினை சுற்றிலும் தானாக வளர்ந்துள்ள செடி மற்றும் மரங்களான கிளைரிசிட்டியா, புங்கன், வேம்பு, எருக்கன் மற்றும் கொழுஞ்சி போன்றவற்றை அறுவடை செய்து குழியில் இட்டு மக்க வைத்தோ அல்லது நேரடியாகவோ நிலத்தில் இடுவதினால் பயிரின் விளைச்சல் அதிகரிக்கிறது. ஊட்டமேற்றிய தொழு உரம். தொழு உரம் பற்றாக்குறை உள்ள சமயங்களில் ஊட்டமேற்றிய தொழு உரத்தினை பயன்படுத்துவதால் மண்ணின் நீர்பிடிப்புத்தன்மை அதிகரிக்கும், வேர்கள் வளர்ச்சியினை மேம்படுத்தும், மணிச்சத்தினை நீரில் கரையும் நிலைக்கு மாற்றி பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்யும் மற்றும் பயிர்கள் வறட்சியினை தாங்கி வளர உதவும். உயிர் உரங்கள். காற்றில் இருக்கும் தழைச்சத்தை நிலைநிறுத்தியும் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தினை கரைத்தும் கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற நுண்ணுயிர்கள் உயிர் உரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அசோஸ்பைரிலம். இவை ஆய்வகத்தில் பெருக்கப்பட்டு தகுந்த மலைப்பாசி மக்குடன் கலந்து 200 கிராம் 1 கிலோ பொட்டலங்களாக விநியோகம் செய்யப்படுகின்றன. ஏக்கருக்கு 8 கிலோ உயிர் உரத்தினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்கள் இடுவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவோ பின்போ இட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் 50% அளவிற்கு தழைச்சத்து கொடுக்கும் ரசாயன உரங்கள் இடுவதை குறைப்பதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர்கள் தங்கள் செல்களில் இருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலம் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றிக் கொடுக்கின்றன. ஏக்கருக்கு 4 கிலோ பாஸ்போபாக்டீரியாவினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். இதனையும் அசோஸ்பைரில்லம் போன்றே பயன்படுத்தலாம். இதன் மூலம் 50% மணிச்சத்து உரச்செலவினை குறைப்பதோடு பயிரின் புரதச்சத்தின் அளவு மற்றும் தன்மையினையும் அதிகரிக்க செய்யலாம். வேர் உட்பூசணம். இவை பயிரின் வேர்களில் இருந்து கொண்டு பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து, கந்தகம், சுண்ணாம்பு சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. மேலும் வேர்களை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றன. வளர்ந்த மல்பெரி செடிகளின் வரிசைகளுக்கு இடையே 3 முதல் 4 அங்குல ஆழத்திற்கு மண்ணை தோண்டி தொழு உரத்துடன் வேர் உட்பூசணத்தை தூவி 3 முதல் 4 அங்குல இடைவெளியில்

0: மக்காச்சோள விதையினை விதைத்து மூடிவிட வேண்டும். ஒரு ஏக்கர் தோட்டத்திற்கு 400 கிராம் வேர் உட்பூசணமும் 8 கிலோ சோள விதைகளும் தேவைப்படுகிறது. தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யும் போது 80 முதல் 100 நாட்களில் வேர் உட்பூசணம் இனப்பெருக்கம் அடைந்துவிடும். அப்பொழுது சோளத்தினை தரைமட்ட அளவில் அறுத்து விடுவதன் மூலம் மல்பெரி செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றன. வேப்பம் புண்ணாக்கு தாவரங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்களை அதிக அளவில் கொண்டுள்ளதால் பூச்சி மற்றும் நோய்களை எதிர்த்து வளரும் சக்தியை மல்பெரி செடிக்கு கொடுக்கிறது. மேலும் இதில் உள்ள வேதிப்பொருட்கள் மண்ணில் தழைச்சத்து மாறுபாட்டினை தடுத்து அதனை செடிகள் எடுத்துக்கொள்ளுமாறு செய்கிறது. மல்பெரி தோட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கினை ஏக்கருக்கு ஆண்டிற்கு 800 கிலோ என்ற அளவில் 4 சம தவணை முறைகளில் 3 மாத இடைவெளியில் இடுவது நூற்புழு தாக்குதலை தடுக்கிறது. மண்புழு உர வடிநீர் என்பது மண்புழுவினால் உற்பத்தி செய்யப்பட்டு மண்புழு உரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு நீர்மப் பொருளாகும். இது தாவரங்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது. தவிர தாவர வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சின் மற்றும் சைட்டோகைனின் போன்றவற்றையும் கொண்டுள்ளது. மண்புழு உர வடிநீரினை 2% என்ற அளவில் நீருடன் நன்கு கலந்து மல்பெரி இலைகளின் மேல் தெளிப்பது இலையின் தரத்தினை மேம்படுத்துவதோடு இலையின் விளைச்சலையும் அதிகரிக்கச் செய்கிறது. பட்டுப்புழுக்கள் இவ்விலைகளை விரும்பி உண்ணுவதினால் பட்டுக்கூடு விளைச்சல் அதிகரிப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இரசாயன உரச் செலவினையும் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மருந்தில்லா பயிராக மல்பெரி பயிரினை வளர்த்து பயன்பெறுவோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேர்களே, மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் தரைவழி ஒலிபரப்பில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை மீண்டும் 8-5 தொடரும். நேரம் 7:59:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இன்று பிரான்சில் பேச்சு நடத்தினார். மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ளார்.

0: அறிக்கையில் தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தமிழக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் கடன் சுமை 13,00,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தமிழக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்பல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 27.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05, 20 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியில் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரைகானம் அருணாச்சலம் படப்பாடலை ரசிக்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: நேரம் 8:25. திரைக்காலத்தில் இனி கொண்டாட்டம் படப்பாடல், மனோ சுஜாதா குரல்களில்.

ஓர் அறிவிப்பு. சென்னை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 23 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிறவடிவு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேரம் 8:41. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை மொபைல் செயலியில் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி உத்தமபுத்திரன் படப்பாடல், விஜய் பிரகாஷ் சைந்தவி குரல்களில்.

0: நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரைப்பாடல்கள் 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேரிலே மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் தரைவழி ஒலிபரப்பில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை மீண்டும் 9:30 தொடரும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் நரேஷ் மாகோ வித் நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi meets US President Donald Trump on sidelines of G7 summit in Evian. Issues of seafarers' safety and opening of Strait of Hormuz figure prominently. Prime Minister also holds bilateral meetings with German Chancellor Friedrich Merz, European Council President Antonio Costa, and European Commission President Ursula von der Leyen. India and France reaffirm commitment to innovation, artificial intelligence and technology cooperation at inauguration of India Pavilion at Viva Tech 2026 in Paris. Railways approves multiple projects worth over 1200 crore rupees to improve connectivity and safety. IMD forecasts heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal tomorrow. And in men's cricket, Afghanistan chase target of 403 runs set by India in second ODI of 3-match series in Lucknow. A crucial bilateral meeting was held between Prime Minister Narendra Modi and US President Donald Trump at Evian, France on the sidelines of G7 summit this evening. During the talks, issues of seafarer safety and opening of Strait of Hormuz figured prominently. Prime Minister Modi commended President Trump for the progress in peace efforts in West Asia. The Prime Minister said that India has consistently emphasized the importance of the freedom of navigation and all should work together to place a particular emphasis on it. Mr. Modi added that lakhs of Indian seafarers in maritime trade are on duty

0: Flawed Shiva. Equipped with modern technology and AI-enabled monitoring systems, Mahakal Lok beautifully blends heritage with innovation. In Varanasi, the Kashi Vishwanath Corridor, inaugurated in December 2021, has transformed the pilgrimage experience by directly connecting the temple with River Ganga. Spread across 5.5 acres, the project has enhanced accessibility and revitalized one of India's most revered spiritual centers. Talking to Akash Vani News, a resident of Varanasi, Priyanshu Singh, said that the corridor is providing ease of access to pilgrims.
1: Kashi mein Modi ji ne bahut kaam kiya hai.
2: Prime Minister Narendra Modi has done a lot of work in Kashi. Earlier, the road leading to the temple used to be quite narrow, which caused a lot of inconvenience. But now, since the corridor has been built, the crowd management is more efficient and people can visit and have a darshan more easily.
1: Darshan karne mein kaafi aasani hoti hai.
0: Saklan Akhtar, Akash Vani News, Delhi.
3: The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal for tomorrow. Heavy rainfall is also expected over Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The IMD said that conditions are favourable for further advance of southwest monsoon into some more parts of Telangana, Odisha, Jharkhand, Bihar and some parts of Chhattisgarh during the next 4 to 5 days. In cricket, chasing a target of 403 runs set by India, Afghanistan were 225 for 8 in 42 overs in the second ODI of the three-match series in Lucknow when reports last came in. India were bowled out 402 in 49.5 overs. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi meets US President Donald Trump on sidelines of G7 summit in Evian. Issues of seafarer safety and opening of Strait of Hormuz figure prominently. Prime Minister also holds bilateral meetings with German Chancellor Friedrich Merz, European Council President Antonio Costa and European Commission President Ursula von der Leyen. India and France reaffirm commitment to innovation, artificial intelligence and technology cooperation at inauguration of India Pavilion at Viva Tech 2026 in Paris. Railways approves multiple projects worth over 1,200 crore rupees to improve connectivity and safety. IMD forecasts heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal tomorrow. And in men's cricket, Afghanistan chased target of 403 runs set by India in second ODI of three-match series in Lucknow. That is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்தித் தொடர்.
6: வணக்கம் நேயர்களே, ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இந்த பழமையான இந்திய கலையின் பலன்களை பெறுவதற்கு பலரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். உடல் சார்ந்த ஆசனங்கள் பெரும்பாலும் முக்கியத்துவம் பெற்றாலும் யோகாவின் அடிப்படை நோக்கம் உடலையும் மனசையும் இணைக்கிறது தான். யோக கலை குறித்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்சினர் பி கே ஜான்சிராணி அவர்கள். வணக்கம் மேம்.
7: வணக்கம்.
6: பிரம்மா குமாரிகள் இயக்கம் பல ஆண்டுகளாக யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் யோக கலைகள் குறிப்பாக ராஜயோகா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
7: பிரம்மா குமாரிகள் இயக்கமானது 1936 ஆரம்பிக்கப்பட்டு 90 வருடங்களாக இது நடந்துட்டு இருக்கு. இந்த 90 வருஷத்துல வந்து நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதே யோகா தான். ஆனா நம்ம சொல்லித்தர யோகா வந்து ராஜயோகா அப்படின்னு சொல்றோம். கடந்த 90 வருடங்களாக 147 நாடுகள்ல 6,500 மேற்பட்ட கிளை நிலையங்கள் மூலமாக நம்ம வந்து உலகம் முழுவதும் இந்த இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 25 லட்சம் ஃபேமிலிஸ் இதனுடைய லாபத்தை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலியில் ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணால் கூட அந்த ஃபேமிலிக்கே அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி 25 லாக்ஸ் ஃபேமிலிஸ் இதனுடைய பெனிஃபிட் வந்து எடுத்துக்கிறாங்க.
6: ஓகே மேம், யோக கலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் பிரம்மா குமாரிகளின் பங்கு என்னன்றதை பற்றி சொன்னீங்க. அடுத்து என் கேள்வி என்னன்னா, இப்பெல்லாம் நிறைய பேர் மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுக்கு ராஜயோகாவில் தீர்வு காண முடியுமா?

0: இந்த ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுறதுனால முக்கியமாக மனதிற்காக வந்து மனதிற்குடைய அந்த மன உளைச்சல், மன அழுத்தம் இதிலிருந்து அவங்களால வெளியே வர முடியுது. மன ஆரோக்கியம் கிடைக்குது, மன அமைதி, மன மகிழ்ச்சி கிடைக்குது. எப்போ வந்து மனசு ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களில் 4 பேரில் ஒருத்தவங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம வந்து தியான பயிற்சி வந்து சொல்லித்தரோம். இது வந்து எல்லாருமே, இது யூனிவர்சல் மெடிடேஷன். ஆக்சுவலாக சொல்லும் போது எல்லாருமே பண்ணலாம். எல்லா ரிலீஜியன், எல்லா காஸ்ட், எல்லா லாங்குவேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயக்கமே அப்படி தான். இப்போ இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா உலகத்தில் அமைதி கொண்டுட்டு வரணும். உலகம் வந்து எப்போ அமைதியாகும் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அமைதி அடையும் பொழுது உலகத்தில் அமைதி வரும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அம்பு போட்டால் அது அப்படியே நாளாக பிரியும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்குது. இது வந்து நாளாக பிரியுது, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் தாட்டு வரும் மனசில், நெகட்டிவ் தாட்டு வரலாம், எந்த மாதிரியான தாட்டு வரலாம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது, வைப்ரேட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்து நம்மளோட மைண்டையே தாக்குது. நாம் நினைக்கிற தாட்ஸு, நம்ம மனசில் உருவாகிற எண்ணங்கள், அது நம்ம மனசையே தாக்குது, ஃபீலிங்ஸில் வரும். அது பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்டை நினச்சா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அது நம்மளுடைய மைண்டு தாக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்மளுடைய உடலில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. தோடு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம், ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஆனால் நினைக்காம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? நம்மளுடைய தாட் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது, வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அது தானே நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. அதுவே நெகட்டிவ் தாட்டு வந்தால் நம்மளுடைய வார்த்தைகள் கோபமாக, துக்கம் கொடுக்கக்கூடியதா, அந்த மாதிரி வெளிப்பட்டால் அப்போ வீட்டில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் எண்ணங்கள் தான். ஃபோர்த்து வந்து நம்ம வைப்ரேஷன் வந்து வாயு மண்டலத்தில் பாதிக்குது. அப்போ இந்த 4 விதமான விஷயத்துக்கும் ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள். இன்றைய சமுதாயத்தில் உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாமே இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என் கையில் என்ன இருக்குது, எனக்குள்ள என்ன இருக்கு, நான் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் அப்படின்னா கனெக்ஷன். அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து உடலோட இருக்குது, ரிலேஷன்ஸோட இருக்குது, சமுதாயத்தோட இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த பீயிங் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ்க்காக தான் இன்றைக்கி யோகாசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, எதுக்காக பிராணாயமம் பண்ணுறது, சுவாசம் பண்ண பண்ண உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், இப்போ லங்ஸு, ஹார்ட்டு உள்ள, அதெல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடல் ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் மெடிடேஷன் அப்படிங்கிறது மன ஆரோக்கியம். ஏன்னா இந்த ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு டிஸ்டர்ப் ஆனால் உடல் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் மெயின் வந்து மன ஆரோக்கியம் தான் வேணும்.
1: நிச்சயமாக மேம், தன்னைத்தானே உணர்வது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் மனசில் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுறதுன்னு ஆலோசனை வழங்க முடியுமா மேம்?
0: பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மனதில் நம்மளுடைய மைண்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதது எதுனா கோவப்படுறது பிடிக்கல, வெறுக்கிறது பிடிக்கல, நம்மளை யாராவது வெறுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவாக எதுவுமே பிடிக்கல, ஆனால் அதுதான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, எது பிடிக்குதோ அது எங்கே போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம தேடுறோம், வெளியில் போய் தேடுறோம். கோவில் போகிறோம், சிலர் சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. சிலர் வந்து பீச்சுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க.

0: எங்கேயாவது என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்குமான போய் வெளியில போய் தேடுறாங்க. அதுவும் சொல்றாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். வெளியில தான் நம்ம தேடுறோம், ஆனா நான் தொலைச்சி அமைதி எங்க இருக்குன்னா எனக்குள்ளவே இருக்கு. அப்ப எனக்குள்ள நான் போகணும்னா என்னை பற்றிய சில உண்மைகள் விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் யாரு, மனிதர்களால பிரிக்கப்பட்டிருக்கு. மத்தபடி வந்து உயிர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர் எங்க இருக்குன்னா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில, இங்க இருந்து ஹரிசாண்டலா ஒரு கோடு போடுங்க, உச்சந்தலை இருக்குல்ல, சில குழந்தைங்கள்லாம் கடைசியில தான் உச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க இருந்து ஒரு வெர்டிக்கலா ஒரு கோடு போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டாட் இருக்கு, பக்கத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த சோல்குள்ள மனசு இருக்கு, புத்தி இதெல்லாம் ஆத்மாக்குள்ள இருக்கு. இப்ப மனசுல வந்து மனம்ன்றது ஒரு கடல் மாதிரி, கடல்ல வந்து எப்படி வந்து அலைகள் வருமோ அதே போல நம்மளுடைய மனக்கடல்ல நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது, அப்புறம் தேவையான எண்ணங்களும் வருது, வேஸ்ட் தாட்ஸும் வருது. இந்த மாதிரி நாலு விதமான எண்ணங்கள் வருது. ஆனா ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். அப்ப நான் எது செய்யணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தியோட வேலை. எப்படி ஒரு அணுவை பொலந்தா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதே போல இந்த ஆத்மாக்குள்ள மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சுபாவம் இருக்கு. இப்ப மனசோட வேலை வந்து இந்த கடல் மாதிரி மனசு. WHO ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனுடைய மனசுல 40,000 தாட்ஸ் வருது பர் டேல. அதே 20 இயர்ஸ்ல இன்னொரு ரிசர்ச் பண்ணதுல 50,000 தாட்ஸ் பர் டே வருது.
1: எண்ணங்கள் வந்து
0: அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னா
1: யோசிக்கிறாங்க.
0: ஆமா,
1: ஸ்ட்ரெஸ் அதிகமா பண்ணிக்கிறாங்க.
0: அது ரொம்ப யோசிக்கிறது எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னா பாஸ்ட பத்தி, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறாங்க. பிரசன்ட்ல வாழ்றது கம்மி ஆயிடுச்சு. இப்ப பிரசன்ட்ல வாழ்ற தாட்ஸ் வந்து ஒரு 5% அல்லது மேக்சிமம் 10% நினைக்கிறாங்க. மேக்சிமம் வந்து ஒரு 80% பாஸ்ட், 10% பிரசன்ட், 10% ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறதுக்காக. அப்ப 80% பாஸ்ட நினைச்சு என்ன பண்றாங்க, நம்மளோட லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்போம், பாஸ்ட்ல நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும், அதுல துக்கப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், சந்தோஷமாவும் இருந்திருப்போம். இந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப ரேர், ஒரு 2% 3% தான் நினைக்கிறாங்க அந்த 80%ல. மீதி 77% பாஸ்ட்ல நடந்த துக்கமான விஷயங்களை நினைக்கிறாங்க.
1: இந்த துக்கமான விஷயங்களை நினைக்காம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமா?
0: அதுக்குதான் வந்து இந்த மெடிடேஷன் பண்றது. மெடிடேஷன் பண்றது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்றது. பாசிட்டிவ் தாட்ஸ்னுடைய போர்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்க நினைக்க இந்த வேஸ்ட் தாட்ஸ், ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தாட்டா மாறும். நம்மளோட தாட் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வரும்பொழுது அது டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகுது, அது நம்மளோட உடலை பாதிக்குது. ரொம்ப அதிகமான பிபி வருது அப்படின்னா ஒண்ணு பிரெயின்ல கிளாட் ஆகுது, இல்லைன்னா ஹார்ட்ல போய் கிளாட் ஆகுது.
1: ரொம்ப பாதிக்கப்படுது.
0: அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிபி ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல கிளாட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்படுது. அது எல்லாம் எதனால ஏற்படுது, இந்த மன உளைச்சல் அதிகமா நினைக்கிறது. ஹெல்த் வந்து நம்மளால பாதிக்கப்படுது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு வந்து உலகத்துல முதியோர் இல்லம்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசுல அன்போட வளர்க்கறது குறைஞ்சு போயிருக்கு. அவங்க மனசுல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி எப்படி பாத்துப்பாங்க? நம்ம வந்து கடமைகள்லாம் செய்யறோம், கூட வேல்யூஸைய நான் மறந்துட்டோம். நல்ல குணங்களோட வளர்த்துருக்கலாம்ல அந்த குழந்தைங்களும் எப்படி வளரணும்னு புரிஞ்சுப்பாங்க. பேரண்டிங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வேல்யூஸ் ரொம்ப தேவைப்படுது. வேல்யூஸ் எப்போ, நற்குணங்களை வெளிப்படுத்துறது. அப்ப நற்குணங்கள் எப்போ வெளியே வரும், செக் யுவர் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை சோதனை பண்ணணும். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளா மாறுது. அது மாதிரி வார்த்தைகளையும் சோதனை பண்ணணும், இந்த வார்த்தைகள் நம்மளோட செயலா மாறுது. செக் யுவர் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் சோதனை பண்ணணும், இதுதான் நம்மளுடைய கேரக்டரா மாறுது. தொடர்ச்சியான செயல்கள் நம்மளுடைய கேரக்டரா மாறுது. அப்ப அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய லைஃப் டெஸ்டினியாவே மாறுது. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசிக்ல இருந்து வரணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணங்கள்லாம் எங்க போச்சு? என்னுடைய ஒரிஜினல் வேல்யூஸே இந்த எல்லா குணங்களும், 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. பவர், செகண்ட் வந்து பியூரிட்டி, ஹாப்பினஸ், லவ், பீஸ், நாலேஜ், பிளிஸ், இந்த 7 core values அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் நம்மளுக்குள்ள இருந்தது. ஆனா நம்ம வந்து ரெகுலர் லைஃப்ல 2-3 ஜென்ரேஷன்

0: நான் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா, கோவப்படுறது, வெறுக்கிறது, இந்த பழி வாங்கிறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மேலோட்டமாக இருக்குது கான்ஷியஸ் மைண்டில்.
1: மன அமைதி உடல்நலத்திற்கு முக்கியமானதுன்னு இப்போ பேசும்போது சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ராஜயோகாவின் பங்கு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா மேம்?
0: இப்போ வந்து இந்த ராஜயோகம் பண்ணுறதுனால நம்ம வந்து பேசிக்கலே நம்ம வந்து தாட் லெவல்லையே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரோம். இது எனக்கு நல்லது, இது நல்லது இல்லை, நான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல என்னையே நான் மன்னிச்சிடணும், அப்புறம் மற்றவங்களே மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம மன்னிக்கும் பொழுது அந்த மன பாரங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப பாசிட்டிவாக நினச்சி நினச்சி கவலைப்படுறோம், மனசு பாரமாக இருக்குது. இதுதான் வந்து அந்த உடலை பாதிக்குது. மெடிடேஷன் ஃப்ரீயாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்.
1: நேயர்களே, ராஜயோகா குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியை நாளை கேட்கலாம்.
2: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
3: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
3: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
2: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
3: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
2: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
3: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
2: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவீதி இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. முதலில் பஞ்சமாதங்க முக முத்துசுவாமி ஜிஷு கிருதி மலஹரி ராகம் ரூபகத்தாளம்.

நேர்களே, அரங்கசையில் என் ரவிகரன் அவர்களின் சித்திரவேணி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா, அடுத்து வெங்கடேசா நின்னு தியாகராஜர் கீர்த்தனை, மத்தியமாவதி ராகம் ஆதி தாளம்.

நிறைவாக மகராஜுலாக மனைவி திருப்பதி நாராயணசாமி ஏற்றிய பெஹக்கராக ஜாவலி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திர வீணை இசை கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா.

நேரம் 10:45. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மொபைல் செயலியில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது காக்கிச்சட்டை படப்பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நேரம் 10:50. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் ஒரு கைதியின் டைரி.

நேயர்களே, தரைவழி ஒலிபரப்பு மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இதுவரை லீட்ஸ் ஹெட்டிங்லி கிரிக்கெட்

மைதானத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:53 நிமிடம் 45 நொடி. தொடர்கிறது காற்றோடு கலந்திடவா.

கேஜே யசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் நாம் ரசித்தது ஒரு கைதியின் டைரி படப்பாடல். காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் குங்குமச்சிமிழ்.

0: நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1 டிகிரி அதிகம். பதிவான ஈரப்பதம் 79%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 28.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.3 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய் நினைவு தின சிற்றுரை, குரு அர்ஜன் தேவ் அவர்களின் தியாக தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலம் இனிமையான ரயில் பயணம் எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. உங்கள் கவனத்திற்கு சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்களின் பிறந்தின சிற்றுரை, வழங்குபவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை, வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:30 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, நுரையீரல் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம். பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். 9 மணிக்கு அரங்கிசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை, எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு.

0: நண்பகல் 12:10 சங்கீத சாரல் எஸ் அஞ்சனி அவர்களின் வீணை இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தூய்மை பாரதம் திட்டம் 2ம் கட்டம் குறித்த தகவல்கள், 1:10 எண்ணுயிர் தோழி, யோகா பயிற்சியாளர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம், பதின்பருவ குழந்தைகளை கையாள்வது பற்றி ஆலோசனைகள் வழங்குகிறார் லக்ஷ்மிபாய் அவர்கள், டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் வழங்குபவர் புளோரன்ஸ் துரை அவர்கள், பாட்டி வைத்தியம் குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள், அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகாணம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு திரு எல் முருகன் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கும் புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு. 8:30 வரம் தரும் விதைகள் உரைச்சித்திரம், அமைப்பு எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 செய்திச்சுடர், 9:30 நாடக மலர், மாய துப்பாக்கி நாடகம், 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Kiran Jha. A crucial bilateral meeting was held between Prime Minister Narendra Modi and US President Donald Trump in Avignon, France, on the sidelines of G7 summit this evening. During the talks, issues of seafarers' safety and opening of Strait of Hormuz figured prominently. Prime Minister Modi condemned President Trump for the progress and peace efforts in West Asia. The Prime Minister said that India has consistently emphasized the importance of the freedom of navigation and all should work together to place a particular emphasis on it. Mr. Modi added that lakhs of Indian seafarers in maritime trade are on duty in different oceans of the world and the safety is of utmost importance to India. Earlier, Prime Minister Modi addressed a working session themed Promoting Balanced, Inclusive and Sustainable Economic Growth for the Benefit of All at the ongoing G7 summit. In his address, the Prime Minister underscored the need for international financial institutions to develop mechanisms that impart economic resilience to developing countries. On the margins of the G7 summit in Avignon, Prime Minister Modi and German Chancellor Friedrich Merz today exchanged views on regional and global developments, including the situation in West Asia and the Russia-Ukraine conflict. Prime Minister Modi also held a meeting with President of European Commission Ursula von der Leyen and President of the European Council Antonio Costa on the sidelines of the summit. The G7 leaders adopted 3 key declarations amid at promoting balanced, durable and resilient growth, securing critical mineral supply chains and creating a safer digital space for miners, with several partners countries extending support to the initiatives. During the G7 summit in Avignon, France, the leaders issued a statement on balanced and resilient growth, stressing the need for stable energy markets, secure supply chains and reforms in global economic institutions. They emphasized the importance of restoring safe navigation through the Strait of Hormuz, avoiding arbitrary export restrictions and addressing widening global economic imbalances. The leaders also called for greater preparedness to tackle the emerging risk and opportunities arising from artificial intelligence and quantum technologies. The leaders also adopted a declaration focused on creating a safer digital space for miners. India joined Brazil, Egypt, Kenya and South Korea in backing the call. India and United Kingdom today announced that the Comprehensive Economic and Trade Agreement, CETA, will enter into force on 15th of July this year. Ministry of Commerce and Industries informed that the Agreement on Social Security, also referred to as a Double Contribution Convention, DCC, to come into effect on the same day. The ministry also noted that the period of exemption under DCC has been increased from 3 years to 5 years.

0: years, marking a major gain for India's temporary workers. Hailing the agreement as a trump of economic statecraft, Union Minister for Commerce and Industry Piyush Goyal stated that the simultaneous enforcement of the CETA and the Double Contribution Convention will open up significantly new opportunities for India's export. Union Ministry of Ayush today said that more than 1.7 lakh organizers have registered the event on the Yoga Sangam portal as part of the International Day of Yoga celebrations on the 21st of this month. The ministry said the enthusiastic response reflects growing participation by institutions, organizations and communities in promoting the message of yoga across the country. In the ICC Women's T20 World Cup, India defeated the Netherlands by 95 runs in a Group A match at Headingley in Leeds tonight. In reply, the Netherlands were bowled out for 114 in 17.3 overs, and for India, the Sri Charan start with a 4-wicket haul, while the Shefali Verma picked up 3 wickets and Nandini Sharma claimed 2. Batting India first posted a formidable 209 for 5 in their allotted 20 overs, powered by Smriti Mandhana in 74 and Shefali Verma by 55. In cricket, India beat Afghanistan by 170 runs in the second ODI of the three-match series in Lucknow to take an inaccessible 2-0 lead. And that's the end of the news bulletin.
1: Neram. இரவு 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.